நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 20 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 25 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 தேதி திங்கட்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: அன்புடைமை, பழிக்கு நாணுதல், பிறருக்கு உதவுதல், இரக்கப்படுதல், உண்மை பேசுதல் ஆகிய ஐந்து ஒப்பற்ற மதிப்பீடுகளே சான்றாண்மையை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். குறள் எண் 983, அதிகாரம் சான்றாண்மை.
1: அன்பு நான் ஒப்புறவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண்.
0: அன்புடைமை, பழிக்கு நாணுதல், பிறருக்கு உதவுதல், இரக்கப்படுதல், உண்மை பேசுதல் ஆகிய ஐந்து ஒப்பற்ற மதிப்பீடுகளே சான்றாண்மையை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். குறள் எண் 983, அதிகாரம் சான்றாண்மை.
2: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை இதில் 4 அறிவும், துருவக்கரடி பனிப்பிரதேசத்தின் பேரரசன் எழுதி வழங்கியவர் வி. லீலாவதி அவர்கள், தமிழமதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் பல்மர்

மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 12 பகுதி. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல். நகர்வலத்தில் டெங்கு தடுப்பு நடவடிக்கை ஒரு பார்வை. ஜி இந்துமதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். திரைகானம் 8:30 சக்தி உலா. வாழ்வளிக்கும் வனதுர்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் சித்திரம், திரைகானம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 நவராத்திரி இசை விழா. திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10 முத்து சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 என் உயிர் தோழி சமையற்கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் 3 பகுதி. உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம். 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள், மாணவர் ஹீரால் ஷா. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 திரைகானம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியின் 2 பகுதி. எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப செல்வராஜ் அவர்கள் வழங்கும் உரை தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:15 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 ராமனே ராகம் இசைப்பொருளை நிகழ்த்தியிருப்பவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. காலை 7 நவசக்தி நாயகியர் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியின் 2 பகுதி. வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் சங்கீதா பழனி அவர்கள். தொடர்ந்து வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 10:02 கெட் செட் கோ. முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ. 1 திரைகானம். 2 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. பங்கேற்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். தொடர்ந்து ரெயின்போ மெரடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். உலக ஆர்த்ரிட்டிஸ் தினத்தையொட்டி மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எஸ் ஷாம் அவர்களுடன் நேர்முகம். பராமரிப்பு பணிகள் காரணமாக 11:00 முதல் காலை 5:45 வரை தரைவழி ஒலிபரப்பிராது. நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம்.

100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் காலை 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூத்துண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, தசரா வைபவம், தொடர்ந்து கதை சொல்பவர் சத்யம் சங்கரமாஞ்சி அவர்கள். 12 மணிக்கு திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசையமலர். இதில் வி சாய் கோவிந்த் அவர்களின் மேண்டலின் இசை இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் லாவண்யா பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இதில் எல் நினோ இயற்கையின் எச்சரிக்கை மணி ஓர் உரையாடல், பங்கு பெறுபவர்கள் பிரியதர்ஷினி, எம் அருள் ஆகியோர். தொடர்ந்து பக்கவாதம், ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம், டாக்டர் கே ஸ்ரேயா சரண் அவர்கள் தரும் குறிப்புகள். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி.

அடி தொலைபேசி நிகழ்ச்சி 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்டோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:45 நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை, இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் UE சிந்துஜா கதா சிந்து அவர்கள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் எமது டெல்லி நிலையத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
1: பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு உறவுகளை இணைத்துக் கொள்ளும் நாம் ஒரு சில உறவுகளோடு மட்டும் நெருங்கி பழகும் நிலை ஏற்படுகின்றது. உறவு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட மனிதன் உணர்வு நிலைக்குள் சிக்கிக்கொண்டு ஒழுகுவதை பார்க்கின்றோம். அறிவு நிலையில் வாழ்கின்றவன் துன்பத்தை கண்டு நடுங்குவதில்லை. உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் சோர்ந்து துவண்டு விடுவர். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்நிலை சற்றே கடினம்தான். வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க விடாமல் செய்வது நம் மனமே. தோல்வியிலிருந்து பாடம் கற்கும் அனுபவத்தை நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உறவுகளை பேணுதலை திருவள்ளுவர் சுற்றந்தடால் என்னும் சொல்லால் குறிக்கின்றார். இன்றைய பொருளுள் சுற்றத்தார் என்பவர் உறவினர் என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. ஆனால் வள்ளுவர் உறவினர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, நம்மை சுற்றி வாழும் அனைவரையுமே சுற்றத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் சமூகத்தில் பிறரை சார்ந்தே வாழ்கின்றான். அறிவினாலும் செல்வத்தாலும் அவன் உயர்ந்தாலும் பிற மனிதர்களுடன் பழகும் முறையிலேயே அவன் மதிக்கப்படுகின்றான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் வாழ்க்கை அமைப்பான சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பையே இன்று பலரும் வலியுறுத்துகின்றனர். பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தங்கு தடை இல்லாத பரிவும் பேரன்பும் தன்னலமின்மையும் உறவு பாலமாக அமைகின்றது. புறநானூறு சுட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியன் பூங்கன்னான் பாடல் கருத்து இதற்கு வலு சேர்க்கின்றது. சுற்றம் ஆக்கம் தரும், பாதுகாப்பு தரும். சுற்றம் சூழ வாழ்தல் என்பது ஒரு கலை. சுற்றத்தாரை பேணி வாழ்தலுக்கு இடையறாத அன்பு, நினைவில் போற்றி பாராட்டுதல், ஒத்துப்போதல், குற்றம் பாராதிருத்தல், விட்டு கொடுத்தல், பகமை பாராட்டுதிருத்தல், குறிப்பாக புறங்கூறாதிருத்தல் முதலான பண்புகள் தேவை. சுற்றத்தார் ஒருவரோடு ஒருவர் தொடர்பற்ற நிலையில் வாழ்ந்தாலும் பழைய நினைவுகளை மறவாமல் நட்பு பாராட்டும் இயல்புடையவர். மெய்தொட்டு பயிரல் என்னும் முறையில் கொஞ்சி குழாவி மகிழும் பண்பு சுற்றத்தார் கண்ணே மாட்டும் உள்ளது என்னும் நோக்கில் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று குறட்பா கூறுகின்றது. முக்கியமாக சுற்றத்தாரிடம் விருப்பையும் அன்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். விருப்பம் அற்றுப்போகாத உறவானது ஈரம் அற்றுப்போகாத நிலம் போன்றது. ஈரமான நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு முளைவிட்டு தாவரத்தை துளிக்க செய்வது போன்று விருப்பமான உறவுகள் புது புது நன்மைகளை உறவுகளிடையே வளர்க்கும். கரை இல்லாத குளத்தில் நீர் தேங்காததை போன்று சுற்றமின்றி வாழ்பவன் பாதுகாப்பற்று பயனற்ற வாழ்க்கையை மேற்கொள்வான். கருவுற்ற தாய் குழந்தையின் முகம் கண்டதும் பிரசவித்த வேதனையை மறந்து இன்பம் அடைவதை போன்று ஏதேனும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் சுற்றத்தாரின் அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பயாவும் வருத்தமும்

0: ஈன்றக்கால் கவார் மகக்கொண்டு தாய் மறந்தாங்க. அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரை காணக்கிடும் என்று நாலடியார் குறிப்பிடுகின்றது. சுற்றுத்தாரை பேணும் முறையில் ஒருவன் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இன்று நிலவும் பெருவாரியான சிக்கல்களுக்கு சுயநலமே காரணமாக அமைகின்றது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுத்தி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய சங்ககால செவியல் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூகம் செம்மாந்த நிலையை அடையும். சுற்றத்தினர் சூழ இருப்பவன் பெரிய பக்கபலம் உடையவனாக இருப்பான். இக்கருத்துக்கு அரணாக ராமன் சமூகத்தின் எல்லா உறவுகளையும் ஏற்று அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாய் வாழ்ந்ததை முகனோடு ஐவரானோம் முன்பு பின் குண்டு சூழ்வான் மகனோடு அறுவரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனவர் காதல் ஐய நின்னோடு எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று கம்பர் சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். மனிதர்கள் சுற்றந்தழுவி ஒற்றுமையாய் உயர்வாய் வாழ வழி சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்தால் சமூகம் உயர்வதோடு தனி மனிதனும் உயர்நிலைக்கு செல்லலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. 6:15. நிகழ்ச்சியின் முதல் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருப்பது.

நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 25 திங்கட்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். தமிழ்நாட்டில் முக்கிய பருவமழை காலமான வடகிழக்கு பருவமழையானது புயல்கள், தொடர் மழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது. எனவே கால்நடைகளை பராமரிப்பதற்கு கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. இந்த ஆண்டு எல்நினோ தாக்கத்தில் இருப்பதால் மேலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. பருவமழைக்கு முன் கால்நடை வளர்ப்போர் எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும்? மழைக்காலங்களில் கால்நடைகளை மேடான இடத்தில் உள்ள தொழுவம் கட்டுத்தரைகளில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து மேடான இடங்களில் பராமரிக்க வேண்டும். தாழ்நிலை கொட்டகைகளை கூடுதல் மண் அடித்து தரையை உயர்த்தி மழைநீர், சாணம், சேறு போன்றவை தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கொட்டகையின் கூரையில் ஓட்டைகள், விரிசல்கள் ஏதாவது இருந்தால் அவற்றை சரி செய்ய வேண்டும். போதுமான காற்றோட்டம் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் புயல் காற்றுகளில் கூரை மற்றும் கொட்டகை சேதமடையாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். கடும் குளிர்காலங்களில் குளிரிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும். மழைநீர் சாரல் நேரடியாக கால்நடைகளின் மேல் படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மின் வசதி இருப்பின் வெளிச்சம் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள். மழைக்காலங்களில் மின் வசதி இல்லை என்றால் மாற்று ஏற்பாடு செய்து அவசர காலங்களில் வெளிச்சம் பெறுவதற்கு டார்ச் லைட், பேட்டரியில் இயங்கும் விளக்குகளை தயார் செய்து வைக்க வேண்டும். தொழுவம் அல்லது கொட்டகையை சுற்றி மழைநீர் வடிகால் அமைத்து மழைநீர் உடனடியாக வெளியேறும்படி செய்ய வேண்டும். அடிக்கடி ப்ளீச்சிங் பவுடர் போன்ற கிருமி நாசினிகளை உபயோகித்து வருவது நல்லது. கொசுக்கள், பூச்சிகள், சிறு ஊர்வன போன்றவை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பொதுவான ஆலோசனைகள். அவசர கால தொடர்பு எண்கள், கால்நடை மருத்துவர், தீயணைப்புத்துறை, கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் எண்களை வைத்திருக்க வேண்டும். கால்நடை காப்பீடு செய்து அந்த ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். மேலும் தகவல்கள் பெற விரும்பினால் தங்களது மாவட்டத்திலோ அருகிலோ உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்களை அணுகி ஆலோசனை பெற்று பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். இது சென்னை கால்நடை பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் அனுப்பியுள்ள அறிவிப்பு. எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு மத்திய அரசாங்கம் எண்ணெய் வித்துக்கள் விவசாயி நண்பன் என்ற செயலியை உருவாக்கியிருக்கிறது. எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா என்ற செயலியை பயன்படுத்துங்கள். இந்த செயலி விவசாயிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இடையே ஒரு பாலம்.

0: ஆக செயல்படுகிறது. நீடித்த நிலையான எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி முறைகள், பயிர் மேலாண்மை, புத்திசாலித்தனமான சாகுபடி நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ள இந்த செயலியை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹைதராபாத்தில் உள்ள ICARன் இந்திய எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒரு புதிய முயற்சிதான் இந்த செயலி. நமது மொழியிலேயே தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம். எண்ணெய் வித்து பயிர்களுக்கான வழிகாட்டுதல் முழுமையாக இருக்கும். 24 மணி நேரமும் இந்த செயலியை அணுகலாம். இது பற்றி மேலும் அறிய உடனடியாக வாட்ஸ்அப் செய்யுங்கள். 4024598180 வாட்ஸ்அப் எண்ணை மீண்டும் அறிவிக்கிறோம். 4024598180. இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியில்
1: இந்த எல்நினோ என்கின்ற பருவகால சூழல் மாற்றத்தினால் கால்நடைகளுக்கு பெரும் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஒரு 10-11 மணியிலிருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் கால்நடைகளுக்கு மரத்தடி நிழல்களில் கட்டி வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டீங்கன்னா நல்லது. குடிக்கிறதுக்கு நிறைய நல்ல தண்ணி கொடுத்துட்டுங்க.
0: எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்கள் வழங்கும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். உழவர்களே, நீங்கள் பயிர் சாகுபடி செய்கிறீர்கள். அதிலிருந்து விளைச்சலும் கிடைக்கிறது. விளைச்சல் போக பயிர்களில் இருந்து பயிர் கழிவுகள் கிடைக்கின்றன. அவற்றை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் பல இடங்களில் இந்த பயிர் கழிவுகளை விவசாயிகள் தீ வைத்து எரிப்பதாக அறிகிறோம். குறிப்பாக நெல் சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கழிவுகளை தீ வைத்து எரிக்கிறார்கள். இதனால் சுற்றுப்புற சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. மனித உயிர் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் பேராபத்து ஏற்படுகிறது. இப்படி தீ வைத்து கொளுத்துவதால் காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மண்வளம் குறைகிறது, பசுமை இல்ல வாயுக்கள் அதிகரிக்கின்றன, காலநிலை மாற்றம், உடல்நிலையில் மாறுபாடு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் நீடித்த நிலையான வேளாண்மையில் மாறுபாடு ஆகியவை ஏற்படுகின்றன. எனவே விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்து அதில் கிடைக்கும் விளைச்சலை பணமாக்குகிறோம். அதே போல கழிவுகளையும் பணமாக்கலாம், அல்லது கழிவுகளை மக்க வைத்து உரமாக்கலாம், அல்லது கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை அனைவரும் நினைவில் கொள்வோம். சிந்தித்து செயல்படுவோம். திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளே, நடப்பு ஆண்டில் வழக்கமாக பெய்ய வேண்டிய மழை அளவில் சுமார் 55% குறைவாக கிடைக்க பெற்றமையாலும் எல்நினோ என்ற காலநிலை பாதிப்பிலிருந்து தற்போது உள்ள நெல், கரும்பு, நிலக்கடலை மற்றும் பயறு வகை பயிர்களை பாதுகாக்கவும் வரும் பருவங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய முன்னேற்பாடுகளாக நம் மாவட்டத்தில் ஒரு சில முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பொதுவாக கிடைக்கப்பெறும் மழையினை நன்கு பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும், நீரை சேமிக்கவும், ஏரி மற்றும் குளங்களை உடன் தூர்வாருதல் வேண்டும். விவசாய நிலங்களில் பண்ணை குட்டைகளை அமைத்து மழை நீரை சேமிக்கலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகம் TKM-15 தேர்வு செய்து டிசம்பர் வரை பயிரிடலாம். விதைகளை கடினப்படுத்த பொட்டாசியம் குளோரைடு லிட்டருக்கு 1 கிலோ என்ற அளவில் கலந்த கரைசலில் நெல் விதையை 16 மணி நேரம் ஊற வைத்து ஊரிய விதைகளை வடிகட்டி நிழலில் பரப்பி விதைப்பதற்கு முந்தைய இயல்பான ஈரப்பதம் வரும் வரை உலர்த்தி விதைக்க வேண்டும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. வறட்சியான நீர் பற்றாக்குறை காலநிலையிலும் நாற்றுகள் வேர் பிடித்து நன்கு வளரும். வளர்ச்சி பருவத்தில் 1% பிங்க் நிற பாக்டீரியம் அல்லது 1% DAP அதனுடன் 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை தெளிக்கலாம். காய்ச்சலும் பாய்ச்சலுமாக 2 இன்ச் உயரத்திற்கு நீர் கட்டுதல் வேண்டும். முக்கிய பருவங்களான வளர்ச்சி பருவம், கதிர் உருவாகும் பருவம் மற்றும் மணி பிடிக்கும் பருவத்தில் கட்டாயமாக நீர் பாய்ச்ச வேண்டும். ஒருங்கிணைந்த களை மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும். பூக்கும் தருணத்தில் பூக்கும் திறனை அதிகரிக்கவும் கதிர் மணி வெளிவரும் தருணத்தில் மகசூலை அதிகரிக்கவும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட பேடி ப்ளூம் என்ற பயிர் ஊக்கியை ஏக்கருக்கு 6 கிலோ என்ற அளவில்

0: நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். அல்லது 1% யூரியா, அதனுடன் 2% டிஏபி மற்றும் 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை கதிர் பிடிக்கும் பருவத்தில் 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். சமச்சீர் உரமிடுதலை கடைபிடிக்கவும். மேலுரத்தினை 3 தவணைகளில் 25 கிலோ தழைச்சத்துடன் 12.5 கிலோ சாம்பல் சத்து உரத்தினை நட்ட 22 முதல் 25, 40 முதல் 45 மற்றும் 65வது நாட்களில் இட வேண்டும். மண் நீர் பிடிப்பு திறனை மேம்படுத்த தொழு உரமிடுதல் வேண்டும். வயல் வரப்புகளை நன்கு பலப்படுத்தி வெடிப்புகள் இல்லாமல் பூசி வர நீர் கசிவு இழப்பினை தவிர்க்கலாம். அதிக தழைச்சத்து உரமிடுதலை தவிர்த்து பூச்சி நோய் கண்காணிப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு திருவள்ளூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின் போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச் சிறப்பான என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான இரண்டாம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதி அளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பட சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா்.

0: பெயர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்துல அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் பெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
1: மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மின்சாரம் தட்டுப்பாடு சரி செய்யறதுக்காக டெண்டர்கள் விடப்பட்டு வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரி செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ் வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
1: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு கோலு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20 வரை நடைபெறும் இந்த 10 கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கொலு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20 வரை 10 நவராத்திரி கலைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்திருளும் உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2 12 அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும், 13 நாளான கோலாட்டம், 4 விழாவாக பட்டாபிஷேகம் திருக்கோலம் என வரும் 20 வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலைவிழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்க்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33 ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமை தோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக

நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும் தமிழகம் 2ஆம் இடத்தையும் கர்நாடகா 3ஆம் இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர்

0: கர்நாடகா மூன்றாம் இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி.

0: சூழல் அறிவோம்.
1: பாகிஸ்தானில் குழந்தைகள் குறைந்த எடையோடு பிறக்கின்றன என்பது குறித்து சமீபத்தில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் அதிர்ச்சியூட்டும் வகையில் பருவநிலை மாற்றத்திற்கும் இந்நிகழ்விற்கும் தொடர்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் 70% பகுதிகளில் இந்த பாதிப்பு ஏற்படுவதாக அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். அதிக வெப்பத்தை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் பொதுவாக எடை குறைந்து பிறப்பதாக தெரிய வந்துள்ளது. சுமார் 9%-லிருந்து 14% வரை இதுபோன்ற பிறப்புகள் நிகழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 18% குழந்தைகள் 2.5 கிலோ எடைக்கும் குறைவாக பிறந்து வருவதாக பாகிஸ்தானின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதனோடு பருவநிலை மாற்றம் தொடர்புடையது என்பது புதிய பரிமாணத்தின் அப்பிரச்சனையை பார்க்க வித்திட்டுள்ளது. குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் ஏற்கனவே பாகிஸ்தானின் மிகப்பெரிய சுகாதார பிரச்சினை என அவர்கள் கூறியுள்ளனர். சமீப காலமாக பாகிஸ்தானில் வெப்ப அலை, வறட்சி, வெள்ளம் என பலவற்றை சந்தித்துள்ளன. வெப்ப அலையுடன் கூடவே காற்று மாசு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாக அதிகாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதனால் பருவநிலை மாற்றத்தையும் உயர்ந்து வரும் வெப்பத்தின் தீவிரத்தையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேம்படுத்தப்பட்ட சுகாதார வசதிகள், சரியான திட்டமிடல், பருவநிலை மாற்றங்கள் குறித்த நவீன முன்னறிவிப்பு சேவைகள் என பல வகைகளில் நாட்டின் உள்கட்டமைப்பு விவகாரங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகள் சிந்தித்து வருகின்றனர்.

0: உலகின் எதிர்காலம் இன்றைய மழலைச் செல்வம். அவர்களுக்கான வளமான சூழலையும் அவர்களின் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக பராமரிக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? செய்வோமா?
1: இடம்பெற்றது சூழல்.

2.1 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 2.9 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 79%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.8°C. இது இயல்பை விட 1.5° அதிகம். குறைந்தளவு 27.6°C. இது இயல்பை விட 2.1° அதிகம். ஈரப்பதம் 80%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C. இது இயல்பை

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது நாம் ரசிக்கலாம். புத்தம் புது காலை ஒலிக்கும் இந்த நேரம் 7:10. மனநிறைவே அடைய வேண்டிய மிகச்சிறந்த செல்வம் என்கிறார் சிவானந்தர். மனநிறைவே அடைய வேண்டிய மிகச்சிறந்த செல்வம். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி.

0: நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம். துருவ கரடி பனி பிரதேசத்தின் பேரரசன். தகவல்கள் வழங்குகிறார் வி. லீலாவதி அவர்கள்.
2: வெள்ளை நிறத்தில் கம்பீரமாக நடந்து செல்லும் ஓர் விலங்கு, பனிக்கட்டிகளுக்கு நடுவே நீந்தி செல்லும் ஓர் வீரன், கடுமையான குளிரையும் பொருள்படுத்தாமல் வாழும் ஓர் உயிரினம். அந்த அற்புதமான உயிரினம்தான் துருவக்கரடி. பனியால் போர்த்தப்பட்ட உலகம், எங்கு பார்த்தாலும் வெண்மையான பனிப்பாறைகள், உறைய வைக்கும் குளிர்காற்று, நீண்ட இரவுகள், கடுமையான இயற்கை சூழல். இத்தகைய சூழலில் வாழும் மிகப்பெரிய நிலவாழ்வு உயிரினம் தான் துருவக்கரடி. துருவக்கரடி ஆங்கிலத்தில் போலார் பியர் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அறிவியல் பெயர் யூரசஸ் மார்டிமஸ். யூரசஸ் என்றால் கரடி என்றும், மார்டிமஸ் என்றால் கடலை சார்ந்தது என்றும் பொருள். இதன் பெயரிலேயே அதன் வாழ்க்கை முறையின் ஓர் முக்கிய உண்மை மறைந்திருக்கிறது. இவை பெரும்பாலும் ஆர்க்டிக் பகுதியை சுற்றியுள்ள பனிப்பிரதேசங்களில் வாழ்கிறது. கனடா, அலாஸ்கா, கிரீன்லாந்து, ரஷ்யா மற்றும் நார்வேயின் ஆர்க்டிக் பகுதிகளில் காணப்படுகின்றன. துருவக்கரடியின் உடல் முழுவதும் வெள்ளை நிற ரோமங்களால் மூடப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் துருவக்கரடியின் தோல் உண்மையில் கருப்பு நிறம். அதன் ரோமங்கள் ஒளியை பிரதிபலிப்பதால் அவை நமக்கு வெள்ளையாக தெரிகின்றன. கருப்பு நிற தோல் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் வெப்பத்தை உறிஞ்சுவதற்கும் உதவுகிறது. அதே நேரத்தில் வெள்ளை நிற ரோமங்கள் பனிப்பிரதேசத்தில் அவற்றை சுற்றியுள்ள சூழலுடன் கலந்து மறைந்து செல்ல உதவுகின்றன. ஆர்க்டிக் பகுதியில் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும். மனிதர்களால் நீண்ட நேரம் அங்கு பாதுகாப்பின்றி இருப்பதே கடினம். ஆனால் துருவக்கரடி அந்த கடுமையான குளிரையும் தாங்கி வாழ்கிறது. அதன் உடலில் கடினமான கொழுப்பு படலம் உள்ளது. இது உடல் வெப்பத்தை பாதுகாக்க உதவுகிறது. மேலும் அதன் உடலை மூடியுள்ள அடர்த்தியான ரோமங்கள் பனியிலிருந்து பாதுகாப்பு அளிக்கின்றன. அதன் பாதங்களின் அமைப்பு அகலமாக உள்ளது. அது பனியில் நடக்கவும் நீரில் நீந்தவும் உதவுகின்றன. அதனால் துருவக்கரடியின் உடலே ஓர் இயற்கையான குளிர் பாதுகாப்பு கவசம் போன்றது. அதன் முன்கால்கள் நீந்துவதற்கு துடுப்புகளைப் போல செயல்படுகின்றன. அதன் உடல் அமைப்பும் நீரில் நீந்துவதற்கு ஏற்றதாக உள்ளது. கடல் பனிக்கட்டிகளுக்கு இடையில் நீந்தி உணவை தேடும் திறன் துருவக்கரடிக்கு உள்ளது. துருவக்கரடி ஒரு மாமிச உண்ணி. அதன் முக்கியமான உணவுகளில் ஒன்றாக சீல் எனப்படும் கடல்வாழ் பாலூட்டிகள் உள்ளன. கடல் பனியில் சீல்கள் சுவாசிப்பதற்காக உருவாக்கும் துளைகளுக்கு அருகில் காத்திருந்து அவற்றை வேட்டையாடும் திறன்

0: துருவக்கரடிக்கு உள்ளது. இதற்கு மிகவும் கூர்மையான வாசனை உணரும் திறனும் உள்ளது. பனியின் கீழ் அல்லது தொலைவில் இருக்கும் இரையை வாசனையின் மூலம் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் அதற்கு உண்டு. இன்று துருவக்கரடிகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று காலநிலை மாற்றம். பூமியின் சராசரி வெப்பநிலை உயரும்போது ஆர்க்டிக் கடல் பனி குறைகிறது. அவை கடல் பனியை பயன்படுத்திதான் இரையை தேடுகின்றன. ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லவும் பனி உதவுகிறது. பனி குறைந்ததால் அவை நீண்ட தூரம் நீந்த வேண்டிய நிலை ஏற்படலாம். உணவை பெறுவதற்கும் அதிக சிரமம் ஏற்படலாம். இதனால் இவைகளின் வாழ்க்கை பாதிக்கிறது. பனிப்பாறைகளில் நடுவே கம்பீரமாக நடக்கும் துருவக்கரடி ஓர் சாதாரண விலங்கு அல்ல. அது ஆர்க்டிக் இயற்கையின் ஓர் முக்கியமான அங்கம். அதன் வெள்ளை நிறம் பனியின் அழகை நினைவூட்டுகிறது. அதன் வலிமை இயற்கையின் அற்புதத்தை உணர்த்துகிறது. அதன் வாழ்வில் ஏற்படும் சவால்கள் நமது பூமியின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வைக்கின்றன. எனவே துருவக்கரடியை காப்போம், பனி பிரதேசத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். துருவக்கரடி பனி பிரதேசத்தின் பேரரசன். தகவல்கள் வழங்கினார் வி. லீலாவதி அவர்கள்.
2: புத்தொன்பது காலையில் அடுத்து ரசிக்கலாம் மகேஸ்வரி. இந்த படத்திலிருந்து ஏ. எம். ராஜா, ஜிக்கி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் சக்தி உலா. வாழ்வளிக்கும் வனதுர்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் சித்திரம் இடம்பெறும் இன்று காலை 8:30 இந்த அலைவரிசையில். காலை 9 நவராத்திரி இசை விழா. திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 9:00. ரசித்துக் கொண்டிருக்கும் 9 காலையில் அடுத்து வருவது
1: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
2: சங்க இலக்கியத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உழைப்புக்கு அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். பல பாடல்களை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த 5 நிலம் சார்ந்து பார்க்கும் பொழுதும், குறிஞ்சி திணையில் வேடனாக இருந்தாலும் சரி, முல்லை நிலத்தில் ஆயனாக இருந்தாலும் சரி, மருத நிலத்தில் உழவனாக இருந்தாலும் சரி, நெய்தல் நிலத்தில் பரதவனாக இருந்தாலும் சரி, இவர்கள் உழைப்பாளிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். உழைப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். உழைக்காமல் பெறக்கூடியது அமிழ்தமாக இருந்தாலும் கூட அதை அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். இதுதான் வந்து ஒரு அறிவுரையாக சங்க பாடல்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தி. அது அமிழ்தமே ஆனாலும் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டதில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி உழைப்பினுடைய அறத்தை ஒரு பாடல் நமக்கு எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், கடுங்கண் கேழல் இடம்பட விழுந்தன அன்று அவன் உண்ணாதாகி வழிநாள் பெருமலை விடரகம் புலம்ப வேட்டெழுந்து இரும் களிறு ஒருத்தல் நல்வளம் படுக்கும் புலி பசித்தன மெலிவில் உள்ளத்துங்கிற ஒரு பாடலில் சொல்கிறாங்க. அதாவது புலி தனது இடப்பக்கத்தில் இறந்து கிடக்கும் காட்டு பன்றியினை எடுத்து உண்ணாது. அப்போ அதுக்கு ஒரு அறம் இருக்குது, அதுக்கிட்ட ஒரு கொள்கை இருக்குது. இடது பக்கத்தில் விழுந்திருக்கிற எந்த ஒரு விலங்கினுடைய மாமிசத்தையும் புலி வந்து சாப்பிடுவது இல்லை. மலை போல காட்சியளிக்கின்ற அந்த யானையினுடைய அந்த வலிமை என்பது, இங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்களை கொன்று தின்றாலும் அதிலும் ஒரு அறம் வேண்டும். இந்த விலங்குகள் வேட்டையாடும் பொழுது கூட ஒரு அறத்தை பின்பற்றி இருக்கின்றன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் இந்த பழக்கங்கிறது மாறி இருக்கிறது. அதுதான் இப்போ நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பழக்கம் காலப்போக்கில் குடும்ப உறவுகளில் மிக மோசமான விளைவை தந்திருக்கின்றனங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த சங்க பாடல்கள் சொல்லக்கூடிய இந்த உழைப்புக்கு தரக்கூடிய மரியாதை என்பது இன்றைக்கும் இருந்தாலும் கூட, அன்றைக்கு ஒரு புலியானது இடது பக்கம் விழுந்த விலங்கை சாப்பிடுவது இல்லைங்கிற ஒரு அறத்தை வைத்து கொண்டிருப்பதை போல ஒரு அறம் இன்றைக்கு இருக்கிறதா உழைப்பவர்கள் மத்தியில்னா இல்லை என்பதை நாம் ரொம்ப யதார்த்தமாக புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது. அதனால் தனிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தமும் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இதையெல்லாம் போக்கணும் என்று சொன்னால் உழைப்பு தான் மிக முக்கியமான ஒரு அளவுகோலாக ஒரு தனி மனிதனுக்கு இருக்க முடியும். அந்த உழைப்பின் மூலமாக எல்லா விதமான நோயையும் நாம் தீர்த்து கொள்ள முடியும். ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உழைக்க வேண்டும், 4 பேருக்கு நாம் தானம் செய்ய வேண்டும்ங்கிற இந்த ஒரு நிலை எல்லாருக்கும் வேணும் என்பதுதான் சங்க பாடல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அதாவது உழைச்சி பொருளீட்டி தன்னுடைய குடும்பத்தை விரிவு செய்திருக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை தந்திருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இருப்பார்னா, யாண்டு பலவாக நரையுகுதல் யாங்கு ஆகியர் எனவினவுதேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிலாம் நரைமுடி இல்லாமல் இவ்வளோ மகிழ்ச்சியான இருக்கே எப்படின்னா, என்னுடைய மனைவி நல்லவளாக இருக்கிறாள், என்னுடைய

0: புதல்வர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், என்னுடைய நாடு நல்ல நாடாக இருக்கிறது, என்னுடைய மக்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், என்னுடைய மன்னன் நல்லவனாக இருக்கிறான், எனவே நான் நல்லவனாக என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. அதற்கு அடிப்படை இந்த உழைப்பு தான் என்பதை மிக அழகாக இந்த பாடல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் ஈட்டா நகரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளிமாநிலங்களுக்கு சென்றதாகவும் தற்போது அது 80% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா தெரிவித்தாா்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணிலாம் இல்லை. அவங்கள வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்கள் வந்து வாங்கணும்.
2: என் பேர் அக்குதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல்
3: என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாம நானே பே பண்ணிக்கிட்டேன்.
0: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 மாத கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1,300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1,170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும் 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியக்கோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுதல், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வு

0: ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் காஷி அணியை வென்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் லாஸ்வேகாஸில் இன்று தொடங்குகிறது. 18 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25:30. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு. ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: ஸோ இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பல்லில் சென்டராக இருக்கிற இடைவெளி வந்து மிட்லைன் டயஸ்டிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அது சிரிக்கும் போது என்ன அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்கும். இது வந்து நிறைய ரீசன்னால் வரலாம். ஒன்று வந்து அவங்க தாடை சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் பல்லு சைஸ் சின்னதாகவும் இருக்கிறதுனால இந்த ஜென்ரலைஸ்டாகவே இந்த ஸ்பேசிங் இருக்கலாம். பட் சென்டராக இருக்கிறதுக்கான முக்கிய ரீசன் வந்து இந்த ஃப்ரீனம்னு சொல்லக்கூடிய அந்த மேல் உதடும் இந்த மேல் தாடையில் இருக்கிற அந்த கம்ஸும் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு தின் டிஷ்யூ மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப கீழேயா ஜாயின் ஆகுது அப்படின்னா அந்த பல்ல ரெண்டுமே வந்து ஒன்று சேர விடாது. ஸோ அது வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இடையில வந்து அதை நம்ம வந்து கொஞ்சம் அப்பைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதிகமாக இருக்கிற டிஷ்யூ வந்து கொஞ்சம் லேசாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடணும். ஸோ கட் பண்ணி விடும் போது என்ன ஆகும்னா அதுக்கான பல் வந்து ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகும். ஸோ அது வந்து ஈஸ்தட்டிக்கலாக பண்ணுறது, அதை வந்து நம்ம வந்து சிரிக்கும் போது அழகாக இருக்கணும்னு சிரிக்கிறது. பட் பின்னாடி பல்லுலலாம் இருக்கிற இடையில இருக்கிற கேப்னால என்ன ஆகும்னா ஒன்று முக்கிய ரீசன் வந்து டெபாசிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த டெபாசிஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா வந்து சாப்பாடு அந்த இடத்துல தங்கி தங்கி தங்கி ரெண்டு பல்லுலையுமே சொத்த வரலாம். அதாவது அந்த ரெண்டு பல்லு இடையில இருக்கிற கேப்னால அந்த ரெண்டு பல்லுலையுமே சொத்த வரலாம். இன்னொன்று என்னென்னா அந்த இடத்துல வந்து ஈறு ப்ராப்ளம் வரும். கம்மு வந்து க்ளீன் பண்ணாதான் கம்முக்குள்ளே சாப்பாடு உள்ளே போய் மாட்டி மாட்டி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம் இஷ்யூஸும் நடக்கும். ஸோ இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று அது எதனால கேப் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த கேப்பை வந்து இப்போ கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளிப்பு அந்த மாதிரி போட்டு எல்லா பல்லும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒன்று சேர்த்துக்கலாம், அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். இல்லை வந்து பல்லு வந்து நகர்றதுனால இருக்குன்னா எதனால நகர்றதுன்னு நம்ம பார்க்கணும். ட்ராமா ஃப்ரம் அக்லூஷன் சொல்லுவாங்க. அதாவது அவங்க கடிக்கிறதுனாலயே வந்து என்ன பல்லு வந்து நகரும். இப்போ நம்ம டேபிள் ஒரு பொருளை வச்சு டேபிளை தட்டிட்டே இருந்தோம், டேபிள் மேல இருக்க பொருள் வந்து நகரும் இல்லையா? சேம் மெக்கானிசம், பல்லும் பல்லும் தட்டிட்டே இருக்கும்போது பல்லு வந்து நகரும். அது எதுனாலன்னு பார்த்து செலக்டிவ் கிரைண்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதனால பல்லு வந்து நகர்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று வந்து அந்த பல்லுக்கு இடையில வந்து சொத்தனால அந்த கேப்ல வந்து சாப்பாடு மாட்டுதா, சொத்தை ஏதாவது இருக்கா, சர்ஃபேஸில் சொத்தை ஏதாவது, மேலே பார்க்கும்போது நல்லா இருக்கும், சைட்லேருந்து பார்க்கும்போது சொத்தை இருக்கும். இதுக்கு பைட் விங் எக்ஸ்ரேன்னு ஒன்று எடுப்பாங்க, பல்லுக்கு இடையில இருக்கிற சொத்தையை வந்து செக் பண்ணுறதுக்காக. இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பல்லுக்கு இடையில வந்து சொத்தை இருக்கான்னு. அந்த சொத்தையை வந்து நம்ம பல்லுக்கு இடையில இருக்கிறத வந்து எடுத்துட்டு நம்ம அடைச்சி விட்டாலும் அந்த கேப் க்ளோஸ் ஆகிடும், சாப்பாடு மாட்டாது. அப்பயுமே வந்து உங்களுக்கு லாஸ் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, ரெண்டு பல்லுமே ஒன்று சேரலைன்னா ஏதாவது ஒரு பல்லுக்கு வந்து க்ரௌன் போடுவாங்க. ஸோ அந்த க்ரௌன் போடும் போது என்ன ஆகும்னா அந்த பக்கத்தில் இருக்க பல்லுக்கு ஒட்டினா மாதிரி உங்களுக்கு க்ரௌன் வரும். ஸோ இடையில சாப்பாடு மாட்டது கம்மியாகும். பட் இது தவிர்த்து நம்ம வந்து இந்த டூத்பிக் போடுறதோ இல்லை சேஃப்டி பின் போடுறதோ இல்லை கார்டு சாவி இதெல்லாம் வச்சு நம்ம ஃபுட் எடுக்கிறது வந்து அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாகும். இன்னொன்று அந்த இடத்த வந்து ரொம்ப ரணமாக்கிடும். இது அதாவது நீங்கள் டூத்பிக் எல்லாம் யூஸ் பண்ணதான் அது வந்து இன்னும் சாப்பாடு உள்ளே தான் போக வைக்கும் ஒழி.

0: அது வந்து வராது. இதை வந்து இந்த சாப்பாடு மாற்றத்தை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம்னா, ஒன்று ஃப்ளாசிங் பண்ணலாம். ஃப்ளாசிங்கிறது வந்து கோல்கேட் அந்த மாதிரி, பெப்சோடென்ட் அந்த மாதிரி, ஓரல் பி, அதில் வந்து நிறைய வந்து ஃப்ளாஸ்ன்னு வரும். அது வேக்ஸ்டுன்னு இருக்குது, நான் வேக்ஸ்டுன்னு இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஸை வந்து நம்ம ரெண்டு விரலையுமே சுற்றிக்கிட்டு பல்லுக்கு இடையில விட்டு நம்ம முன்னாடி பின்னாடி ஆட்டும் போது உள்ளே இருக்க சாப்பாடுலாம் வெளியில் வந்துடும். இன்னொன்று கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இன்டர்டென்டல் ப்ரஷ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம பாட்டில் க்ளீன் பண்ணுற மாதிரி சிங்கிள் டஃப்டில் வந்து ஒரு குட்டி ப்ரஷ் இருக்கும். அது பல்லுக்கு இடையில விடும் போது என்ன ஆகணும், அந்த ப்ரஷ்லேயும் உள்ளே இருக்கிற சாப்பாடு வெளில வந்துடும், ப்ளஸ் ஒரு பக்கத்தில் இருக்க சாப்பாடு இன்னொரு பக்கத்துக்கு புஷ் பண்ணி விட்டுரும். அதாவது வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கத்து டங் சைடுக்கு புஷ் பண்ணி விட்டுரும் சாப்பாடு எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போதும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி இந்த இடையில சாப்பாடு மாட்டுறதை வந்து தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீதி பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
1: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
2: ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போகிறார், விதைகளை அள்ளி வீசினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் வந்து பாதை ஓரத்தில் விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுவிட்டது, உடனே வந்து உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது, அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது, சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு வந்து ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன், அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி நாலு வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க, ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க, இவங்கள்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி. அதனால் இவங்கள்லாம் வேர் இல்லாதவங்க, கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க, அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க, தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள், உலக ஆசைகள் இவங்களுக்குள்ளே பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் வந்து மறைஞ்சு போயிடுது, அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க வந்து இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார், இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் வந்து அப்பா பேச்சை கேட்குறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நரைச்சி வெள்ளையாக போடும்ப்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னானா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். எண்ணங்களில் நல்லவைகளை விதைத்து செயல்படுத்தும் விதமும் சொல்லிக் கொடுக்க குடும்பம் மிக மிக அவசியம்.

0: கேட்ட பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து.
1: டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் பாடியது.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியில்,
2: இந்த எல்நினோ என்கின்ற பருவகால சூழல் மாற்றத்தினால் கால்நடைகளுக்கு பெரும் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஒரு 10-11 மணியிலிருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் கால்நடைகள் மரத்தடி நிழல்களில் கட்டி வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டீங்கன்னா நல்லது. குடிக்கிறதுக்கு நிறைய நல்ல தண்ணி கொடுத்துட்டுங்க.
1: எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்கள் வழங்கும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தொடர்வது சாதனா சர்கம், ரேஷ்மி, அமல்ராஜ் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். பாடலின் படம் திருட்டு பயலே.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நகர்வலம்.
1: டெங்கு தடுப்பு நடவடிக்கை ஒரு பார்வை.
2: டெங்கு என்றால் உடனே நம்மில் பலருக்கு நினைவுக்கு வருவது திடீர் காய்ச்சல் மட்டும்தான். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் டிசம்பர் வரை, அதுவும் குறிப்பாக சின்னஞ்சிறு குழந்தைகளை இலக்கு வைத்து டெங்கு காய்ச்சல் படையெடுக்கிறது. இந்த ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளேயே தமிழகத்தில் 12,543 பேரை படுக்கையில் தள்ளியதோடு 10 உயிர்களையும் பறித்திருக்கிறது. சென்னை முதலிடத்தில் இருக்க, கோவை, காஞ்சிபுரம், ஈரோடு, திருவள்ளூர், தென்காசி என பல மாவட்டங்கள் டெங்கு பிடியில் சிக்கியுள்ளன. சரி, கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் போரை எப்படி எதிர்கொள்வது? தாங்க முடியாத காய்ச்சல், தலைவலி, கண்ணுக்கு பின்னால் தெரிக்கும் வலி, எலும்புகளை நொறுக்குவது போன்ற தசை வலி, உடல் முழுவதும் சிவப்பான தடிப்புகள் ஏற்படுவது போன்றவையே டெங்கு காய்ச்சலின் பிரதான அறிகுறிகள். ஆனால் டெங்குவின் ஆபத்தே காய்ச்சல் குறைய தொடங்கும் போதுதான் ஆரம்பிக்கிறது. காய்ச்சல் குறையும் 3 முதல் 8 நாட்களுக்குள் டெங்குவின் முக்கிய கட்டம் என பார்க்கப்படுகிறது. அப்போது இரத்த நாளங்களிலிருந்து பிளாஸ்மா கசிய தொடங்கி, உள் இரத்தப்போக்கு தொடங்கி, உறுப்பு செயலிழப்பு வரை கொண்டு செல்லக்கூடும். எனவே கடுமையான வயிற்றுவலி, நிற்காத வாந்தி, மூக்கு அல்லது ஈறுகளில் இரத்தம், மூச்சு திணறல், உடல் வீக்கம் ஆகியவை தென்பட்டால் 1 நொடி கூட தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு செல்வது அவசியம். ஆனால் நம்மில் பல பேர் டெங்குவின் தீவிரத்தை அறிந்து கொள்ளாமல் சுய மருத்துவம் செய்வதே பிரச்சனையாக மாறுகிறது. காய்ச்சலை குறைக்க பாராசிட்டமால் மட்டுமே பாதுகாப்பானது. அதை தவிர்த்து பிற வலி நிவாரணிகளை எடுத்தால் அது இரத்தப்போக்கை கூட்டி உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கிவிடும். இது வைரஸ் நோய் என்பதால் ஆன்டிபயாட்டிக் அல்லது ஸ்டீராய்டு மருந்துகள் எந்த பலனும் தராது. உடலின் நீர்ச்சத்து குறைவதுதான் டெங்குவின் மிகப்பெரிய எதிரி. அதனால் ORS, இளநீர், சூப், பழச்சாறுகளை தாராளமாக குடிக்கலாம். மருத்துவரின் ஆலோசனையோடு இரத்த பரிசோதனை செய்து இரத்த தட்டணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபின் அளவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இரத்த தட்டணுக்கள் குறையும் போது உடலுக்கு முழு ஓய்வு மிக முக்கியம். வீட்டில் ஒருவருக்கு டெங்கு வந்தாலும் அவரை கொசு வலைக்குள் வைப்பது அவசியம். இல்லையெனில் அவரை

0: எடுக்கும் கொசு குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் நோயை பரப்பலாம். மேலும் தண்ணீர் தொட்டிகளை மூடி வைப்பது, மொட்டை மாடி டயர்கள், தேங்காய் சிரட்டைகள், பூந்தொட்டி தட்டுகள் மற்றும் ஃப்ரிட்ஜின் பின்புற தட்டில் நீர் தேங்காமல் வாராவாரம் சுத்தம் செய்வது முக்கியம். பகல் நேரத்தில் கடிக்கும் இந்த கொசுக்களிடமிருந்து தப்ப உடல் முழுவதையும் மூடும் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். மருத்துவர் பரிந்துரைக்கும் தேவையான அனைத்து இரத்த பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக கிடைக்கின்றன. எனவே அச்சம் கொள்ளாமல் விழிப்புணர்வுடன் இருந்து டெங்குவை வீழ்த்துவோம்.
1: டெங்கு தடுப்பு நடவடிக்கை ஒரு பார்வை. எழுதியவர் ஜி இந்துமதி. வாசித்தவர் சித்ரா தேவி.
2: புத்தம்புது காலையில் அடுத்து வருவது நகாஷ் அசீஸ், வந்தனா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். பாடலின் படம் அண்ணாத்தே.
3: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: அன்புள்ளம் கொண்ட சாகித்யா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்து இருக்கு, அதற்கு நிறைய பொருள் உண்டு. அதே போல WHEY வே என்ற ஆங்கில வார்த்தையும் இருக்கு. ஆங்கில வார்த்தை வே என்பது பாலில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் புரதம் சார்ந்த திரவம், தயிர் நீர்னு தமிழில் மொழிபெயர்க்கிறார்கள். இந்த பானம் நல்லது தான், ஆனால் யாரும் இதை தனியாக பிரித்தெடுத்து பயன்படுத்துறதில்ல, அன்றாட உணவில் அப்படியே சேர்த்துக்கிறாங்க, அவ்வளவுதான். வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்து அல்லது தமிழ் சொல்லிற்கு மறை, மறைத்து வைத்தல் என்பது பொருள். தாவரங்களின் வேரானது மண்ணுக்குள் ஓடி மறைந்து கிடப்பதாலேயே அது வேர் என்று அழைக்கப்படுகிறது. மறைந்திருந்து தாக்குவதாலேயே அவன் வேடன் எனப்பட்டான். வேட்டையும் அப்படித்தான், சுத்தியிலும் போட்டு மறைத்து காப்பதாலேயே வேலி எனப்பட்டது. வேய்தலும் அப்படித்தான், சுடுதண்ணில மூலிகைகளை போட்டு அடர் துணி கொண்டு நம்மை மூடி மறைத்து அதனை மோந்து நோய் போக்கும் நிகழ்வுக்கு வேது பிடித்தல் என்று பேர். சாகித்யா, இப்போது வீட்டில் அம்மா அப்பா வேது பிடிக்க சொல்லுவாங்களே, அதான் ஆவி பிடிக்கிறது. சளி தொந்தரவு இருந்தாலும் இப்படி ஆவி பிடிக்க சொல்லுவாங்க பெரியவங்க, இதன் மூலம் நல்ல நிவாரணம் கிடைக்கும். வேயங்குழல் என சங்க இலக்கியங்கள் போற்றும் பெண்ணின் அடர் கூந்தல் அப்படியே அவளது முழு உடலையும் மறைக்கக்கூடியதாகையால் அப்படி, அதாவது வேயங்குழல்னு கூறப்பட்டது. நம் உடலின் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து காப்பாற்றுவதாலேயே அவ்வுடை வேட்டி எனப்பட்டது. வேதத்தை கூட மறை என்றுதான் தனித்தமிழில் கூறுகிறோம். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைவாக விரைவாக செல்வதால் வேகம் எனப்படுகிறது. உண்மைத்தன்மை தெரியாமல் இருப்பதாலேயே அது வேடம். கசப்பு வெளியே தெரியாமல் உள்ளே மறைவாக இருப்பின் அது வேம்பு. இதை தமிழ் மொழியின் சிறப்புன்னு நாம் எடுத்துக்கலாம். வே என்ற ஓர் எழுத்து கூட மற்ற எழுத்துக்கள் சேரும்போது அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு பொருள் சேருது பார்த்தீங்களா. தமிழ் மொழி என்பது மிகவும் தொன்மையான மொழி, தமிழுக்கு அமுதென்று பெயர். சாகித்யா, சின்ன புள்ள நீங்க, அதே போல பொம்பளை புள்ள, அழகும் பெண் பிள்ளையும் ஒன்றுன்னு சொல்லலாம். உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க கைகளில் நகத்தை வளர்ப்பீங்க அழகுக்காக, அதுக்கு வர்ணம் தீட்டுவீங்க, நெயில் பாலிஷ் போட்டு அழகு பார்ப்பீங்க, கண்டிப்பாக அழகாகத்தான் இருக்கும். ஆனால் வர்ணம் என்பது செயற்கை தான். மருதாணி போட்டுக்கலாம், அதுக்கு நமக்கெல்லாம் இப்போ பொறுமை இல்லை. உங்களை மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க நகங்களை கூட கலைக்கூடமாக்குவதில் போட்டி போடுறாங்க. இதற்கு மாறா நகங்களை வைத்து நமது ஆரோக்கியத்தை மதிப்பிடலாம். நகங்களின் நிறம் மாறுவதை கண்டு உடல் நலம் எப்படி என்பதை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம உடம்புல ஈரல் பாதிக்கப்பட்டிருந்தால் நகங்கள் வெண்மையாக இருக்கும். சிறுநீரகத்தில் சிரமம் என்றால் நகங்களின் வளர்ச்சி குறைந்து பாதி நகங்கள் சிவப்பாக இருக்கும். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நகங்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நகங்கள் அழுத்தமான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இருதயத்தில் ஓட்டை உண்டாகி நல்ல இரத்தம் கெட்ட இரத்தம் ரெண்டும் கலந்திருந்தால் நகம் நீல நிறத்தில் இருக்கும். இரத்த சோகை ஏற்பட்டு இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் நகங்கள் வெளுத்து குழியாக இருக்கும். நகத்தில் மஞ்சள் கோடுகள் இருப்பதற்கு காரணம் புகை பிடிப்பது, நிக்கோட்டின் கரை படிந்து ஏற்பட்டதால் இருக்கும். சர்க்கரையின் அளவு அதிகமாகவும் புரதம் துத்தநாக சத்து குறைவாகவும் இருந்தால் நகத்தில் வெண் திட்டுக்கள் இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி நமது உடல்நிலை எப்படி என்னங்கிறத நகங்களை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன, உங்கள் நகத்தை பார்க்குறீங்களா பாப்பா? நல்லா பாருங்க பாருங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் வி. சரவணன் அவர்கள்.

நேரம் 8 மணி, ஆகாஷ்வாணி சென்னை. புத்தம் புது காலையில் தொடர்கிறது திரைகானம். முதல் பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன், பத்மலதா ஆகியோர் குரல்களில்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின்,
0: உமையாள்புரம் மாலை அவர்கள் மிருதங்கம்,
1: ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.
0: இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.
1: இன்று காலை 9 மணிக்கு

0: அம்மா, தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால

0: குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
1: திரைக்கானத்தில் அடுத்து மனிதன் திரைப்படத்திலிருந்து பிரதீப் பிரியா ஹேமேஷ் பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 8:30.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது சக்தி உலா.

0: தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம்.
1: காவிரி தந்த வளம் காற்றோடு கலந்து வீசும் அழகிய மண் கதிராமங்கலம்.
0: பச்சை பட்டாடை போர்த்திய வயல்வெளிகள் கண்களுக்கு விருந்தாக.
1: வரப்போரம் வீசும் தென்றல் மனதுக்கு இனிமையான இசையாக.
0: நீர்நிலைகளில் தவழும் அலைகள் இயற்கையின் கவிதையாக திகழ்கின்றன.
1: கோயில் மணியோசை காற்றில் கலக்க இறைவியை நாடி வரும் பக்தர்களின் பக்தி பயணம் இந்த மண்ணுக்கு மேலும் ஆன்மீக அழகை சேர்க்கிறது.
0: இவ்வழகிய கதிராமங்கலத்தில் எழிலாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றாள் அம்பாள் ஸ்ரீ வனதுர்க்கா பரமேஸ்வரி.
1: வாழ்வளிக்கும் வனதுர்க்கை அம்பாளின் அற்புதங்களை அனைவரும் தரிசிக்க இதோ இத்திருத்தலத்தில் நுழைகிறோம்.

0: இத்திருத்தலம் மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் கிழக்கு நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது. இக்கோயில் எதிரில் தாமரை தடாக தீர்த்தமானது அமைந்துள்ளது. அம்மனுக்கு எதிரே சிம்ம வாகனம் அற்புதமாக காட்சியளிக்கின்றது.
1: கருவறை வாசலுக்கு மேல் சக்தியின் வடிவங்களான சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சண்டகண்டி, கூஷ்மாண்டி, ஸ்கந்தமாதா, சித்திதாயினி, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரின் வலது மேற்கரமானது தீவினை அறுக்கும் பிரத்யோக கரமாக உள்ளது, சிறப்பானதாகும்.
1: இடது மேற்கரத்தில் சங்கு, வலது கீழ்கரத்தில் அபய வரத ஹஸ்தம், இடுப்பில் கை வைத்து எழிலான பாவனை கொண்டு தாமரை பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்கிறார் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்பாள்.
0: கதிர் மதியும் உதயம் என கமலமுகம் தான் மலர,
1: மதிய விழ நகை சிந்தி மயங்கி விழி வண்டாட,
0: மார்பேறி பொன்னடிகள் அருள்கரத்து வேர்வையழ,
1: சுபம் காட்டும் திருவடிகள் குங்குமத்தில் அழுந்திவிட,
0: தேரழகு கதிர்தேவி திருக்கோலம்

0: ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய குருக்கள் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள்.
1: பொன்னியின் வடவால் ஓங்கி பூசர நிலைத்து வாழும் தன்னிகர் கம்பன் வாழ்ந்த தனி நகராகும். வெண்ணெய் பொன்னமர்ந்த துர்காதேவி பொற்பாதம் போற்றி பன்னரும் புகழும் பெற்று வாழ்வோமே. காவிரி நதியின் வடது பாகத்தில் ஸ்ரீ அன்னை மனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு கதிராமங்கலம் என்று பெயர். பூர்வீகத்தில் வந்து இந்த சம்பால் இருக்கிற இடம் வந்து சிவமல்லிகாவ நட்சத்திரம்னு பேர். சிவமல்லிகை காட்டில் தான் இந்த அம்பாள் இருக்கா. அகஸ்தியர் தென்பாகம் வரும்பொழுது சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் இவங்கிற அசுரர்கள்லாம் வழிமறைக்கும்போது பார்வதியானவளை பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணுறார். பார்வதியானவளை இங்கே தபஸ் இருந்து துர்கையாக சும்பன் நிசும்பன்

0: மேலும் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்கள் பூஜைகள் குறித்து நம்மிடையே தெரிவித்த போது,
1: மிருகண்ட மகரிஷி புத்திரசோகம் வந்து மார்க்கண்டேயருக்கு 16 வயது சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள் அடுகிரகம் என்னதாக இருக்கிறது. இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து மிருகண்டு மகரிஷி ரொம்ப உருகி வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொள்ளும் பொழுது திருக்கடையூர் போய் அபிராமி அமிர்த கடேசரை பூஜித்து வர சொல்லுங்கள் பையனை, சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கும் என்று அம்பாள் அனுகிரகம் நீனதாக இந்த ஸ்தல விசேஷம். இந்த அம்பாள் வந்து கிழக்கு பாத்த சன்னதி, வேற எந்த ஊரிலும் கிழக்கு பாத்த சன்னதி கிடையாது. இந்த ஒரு விசேஷம் என்னென்றால் பத்மாசனத்தில் தபஸ் இருக்கா அந்த அம்பாள், பின்னாடி அம்மன் உருவமும் சர்ப்பாகாரமாக இருக்கும், பாம்பு படம் எடுத்தது போல். பொதுவாக ராகுக்கு அதிதேவதை துர்கை, இது அம்பாள் ராகு சுரூபமாக இருப்பது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து ஆடி மாதம் விசேஷம், புரட்டாசி மாதம் நவராத்திரி ரொம்ப விசேஷம், 10 நாள் விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி பங்குனி மாதம் மசந்தான் நவராத்திரி, அதுமாதிரி ஆஷாட நவராத்திரி. இந்த கோயிலில் வந்து சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பொதுவாக இந்த ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும். இங்கே ஆடி திருவிழான்னு ஒரு பால் கொடாபிஷம் ஒன்று விசேஷமாக பண்ணிட்டு வரா. மேலே ஆகாசம் திறந்திருக்கும், அதாவது தினசரி அம்பாள் காசிக்கு போயிட்டு வரதா ஐதீகம். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அம்பாள் மேலே படும். இந்த அம்பாளுக்கு என்னன்னாக்கா சதுர்புஜம், சௌவர்ணாம் புஜமத்யகாம் திரீணாம் சௌதாமணி சன்னிபாம் சங்கம் சக்கரவர அபயூர் ததத்தீம் இந்தோக்கலாம் பிப்ரதீம் கிரைவேயாங்கத ஹார குண்டதராம் ஆகண்டலாத்தேஸ்துதாம் தியாயேத் விந்திய நிவாசினியும் சசுமுகியும் பார்சஸ்த பஞ்சானனாம். இந்த அம்பாள் கிழக்கு பார்த்து அருள் புரித்து சதுர்புஜமாக உள்ளதால் சங்கு சக்கரம் அபய ஊரு ஹஸ்தம், சக்கரம் வந்து பிரயோக சக்கரம், அதாவது நீதி விவகாரம் குடும்ப தகராறுகள் தம்பதி அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்தலத்தில் ராகு காலத்தில் வந்து தீபம் போட்டு அம்பாளை அர்ச்சனை பண்ணி மனமுருக வேண்டினால் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கல்யாணமாகாத கன்னிகைகள் புருஷர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும், கல்யாணமாகாதவர்களுக்கு இங்கே திருமணமாகும். இது பிரார்த்தனை ஸ்தலம், இந்த அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்தனையும் கிடைக்கும். இதோ இப்போ கூட நீட் தேர்வுக்கு எல்லாருமே பரீட்சை எழுதி நிறைய ஸ்டெதஸ்கோப்லாம் மாட்டியிருக்கா, அம்பாளுக்கு தொட்டில் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி நீட் தேர்வுக்காக அவங்க வந்து ஸ்டெதஸ்கோப் நிறையா மாட்டியிருக்கா. அதேமாரி ஒவ்வொன்றும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறா எல்லா காரியமும் நடக்கிறது.

0: இத்திருக்கோயிலின் செயல் அலுவலர் ஈ ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இத்திருத்தலம் பற்றி நம்மிடையே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்.
1: இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லக்கூடிய பூம்புகார் சாலை என்ற சாலையில் திருக்கோடி காவல் என்ற திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்திற்கு அடுத்ததாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. கதிர் வேய்ந்த மங்கலம் என்று இந்த தலத்திற்கு ஆதி காலத்தில் பெயர் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த பகுதியில்தான் கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அவர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. கதிராமங்கலத்திலே காவிரி மேட்டுத்தெரு என்ற பகுதியில்தான் அவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சூரிய ஒளியும் மழை துளியும் இந்த அம்பாள் மேல் சேர்ந்து விழக்கூடிய காட்சி இங்கு காணப்பட்டதால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும், ஒரு காலத்தில் அதிகமான வெள்ளப்போக்கு ஏற்பட்டு அம்பாள் அந்த வெள்ளத்திலே மூழ்கி இருந்ததாகவும், பின்பு கம்பர் பாடல் பாட கதிரவன் ஒளி பாய்ந்து அம்பாள் மேல் ஒளிப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் இப்பகுதியில் உள்ளது. அதனால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்ற பெயர் இது போன்ற காரணங்களால் பொருந்தக்கூடிய பெயராக காணப்படுகிறது. பிற்காலத்தில் பெயர் மருவி கதிரா மங்கலம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இவர் தினமும் காசி சென்று வருவதாக

ஒரு ஐதீகம் உள்ளது. இவர் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்பதற்கான உதாரணம் இக்கோயிலில் காணப்படும் காணிக்கை பொருள்கள். இக்கோவிலில் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் விளங்கி வருகிறார். எத்தனையோ மாணவர்கள் தாங்கள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், உதவி பேராசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு ஈடேறவும் செய்துள்ளது. அனைத்து நேயர்களும் இத்திருக்கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மனின் ஆசியையும் அருளையும் பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பேர் எஸ் வடிவேல், அம்பாளுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அம்பாள் மிருகண்ட முனிவரால் பூஜிக்கப்பட்ட வனதுர்கா பரமேஸ்வரி. இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே காடாக தான் இருந்தது, கோவில் கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய மக்கள் வராங்க. அம்பாளுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்கும், அம்பாளுடைய வேண்டியதை வணங்கி கேட்டால் அவங்க அனைத்தும் கொடுப்பாங்க. நம்பிக்கை உள்ள கருணை கடவுள் வனதுர்கா பரமேஸ்வரி தாயிட்டம் கிடைக்கும்.
2: என் பேர் சந்திரா, குத்தாலத்துலேருந்து வரேன். ஒரு 4-5 வருஷமாகவே வந்துட்டுருக்கேன். வீட்டில் வந்து எங்கள் பெரியத்தை தான் சொன்னாங்க, தம்பி வந்து இந்த கோயிலில் தான் வர வாங்கி பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவன் மேரேஜ் பண்ணிட்டான், இன்னும் குழந்தையே இல்லாமல் இருக்கான். அவனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு நான் வருவேன். சாமி எங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன்.
3: கண்ணன், நான் கல்லூர்லேருந்து வரேங்க. மனசுக்கு திருப்தியாக வந்து போனோம், அதனால் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் நடக்க வேண்டி வந்துருப்போம் கோயிலுக்கு வந்துருக்கேன்.
4: என் பேர் கங்கா தேவிங்க, நாங்கள் அணக்கரையிலேருந்து வரோம். இப்போ ஒரு 6 மாதமாக தான் வரோம் கோயிலுக்கு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி வேண்டி வந்தோம், 3வது வாரமே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரியே பையனும் அமைச்சிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு வரோம்.
5: என் பேர் கணேசன், இந்த ஊரில் தான் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன். பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் பல எண்ணங்களை வைத்து நமது வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அம்பாளை ராகு காலத்தில் வழிபட்டால் அனைத்து எண்ணமும் எளிதும் இனிதே ஈடேறும் என்று அனைவரும் பக்தர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பால்கோடு நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து கொண்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறத்தினால தான் தொடர்ந்து அவங்க இன்னும் பல பேர்கள்ட்ட சொல்லி வந்துட்டுருக்காங்க. அனைத்து பக்தர்களும் வந்து அவங்க எண்ணங்களை வேண்டி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
6: என் பேர் உமா மகேஸ்வரி, நாங்கள் தேர்லந்தூர்லேருந்து வரோம். 21 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இங்கே வரும்பொழுதுலாம் ஒரு மன நிம்மதி தான் எங்களுக்கு. இங்கே வந்துட்டு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தான் தோணும். எது வேணுனாலும் அது என்ன நினைக்கிறோமோ அது எங்களுக்கு நிறைவாக நடந்துட்டுருக்கு.
7: கல்வியோடு பெரும் செல்வம், காரியத்து வெற்றியெல்லாம் நல்வினையால் நின் கோவில் நாடி வரும் பேர்களுக்கே தீராத வினைகளையும் தீர்க்கின்ற காரணத்தால் ஆறாத மனநோயை ஆற்ற வந்து வேண்டுகிறோம். கதிராமங்கலத்து கற்பகம் நின் தாள் போற்றி போற்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா. இன்றைய சக்தி உலாவில் நாம் தரிசித்தது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, அமைப்பில் உதவி ஆர் செந்தில்குமரன். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: டி எம் சௌந்தரராஜன், பி லீலா, ஏ பி கோமல் ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் தூக்கு தூக்கி.
1: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
2: பப்பாளி பழம் வந்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதா பாக்குறோம். என்ன அப்படின்னா, தோல், கண், முடி, அதை தவிர உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதில், அதாவது மலம் இலக்கியாக, சிறந்த மலம் இலக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். பப்ப நல்ல உடம்புல இருந்து மலம் ஜாஸ்தி வெளியே போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதே ஒரு நல்ல ஆரோக்கியம். ஏன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கெடுதலாக பார்க்கிறோம். அதுக்கு இரசியான எளிமையான வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தொடர்ந்து பப்பாளி பழத்தை எடுக்கிற போது சிறந்த மலம் இலக்கியாக இருக்கு. அப்ப உடல் இருக்கக்கூடிய மலத்தினுடைய தன்மை வெளியேற வெளியேற வெளியேற உங்கள் ஆரோக்கியம் மேம்படுகிற போது உங்களுடைய தோல், கண் மற்றும் முடி இது வந்து அழகாக மேம்படும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இதனால என்ன சொல்றேன்னா, இந்த பருவம் வந்த பெண்கள், பருவம் அடைந்த பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறையாவது பப்பாளி பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே வாங்க. அது குறைந்த அளவு அப்படின்னு பார்க்கறது ஒரு 300 கிராமாவது சாப்பிடுங்க. ரெண்டு பப்பாளி பீச சாப்பிட்டு நான் பப்பாளி பழம் சாப்பிட்டேன்னு சொல்றதுல எந்த ஆரோக்கியம் கிடைக்க போறதில்லை. அதனால குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 4 முறையாவது இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, வாரத்தில் 4 நாட்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மிகச்சிறந்த உணவாக இருக்கும்.
1: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான

0: மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.
1: நேரம் இப்போது 8:50. திரைகாணம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வருவது சித்ரா பாடியிருக்கும் பாடல் வசந்தி இந்த படத்திலிருந்து.

உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் விநாயகா விக்னநாசகா என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்றைய நிகழ்ச்சியில் திரிசூர் வி. ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம். ஏ. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின்

நேரம் இப்போது 9:30 20 நொடி. நவராத்திரி இசை விழா ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து கமலாம்பா சம்ரக்ஷத்து, ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் இதுவரை திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் முத்து சிதறலாய் பாடல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்காக. விக்ரம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் முதலில்.
1: கண்ணே தொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீனு தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: Ringa.
1: நிலவே மலரே, இந்த படத்திற்காக ஒலிக்க இருக்கும் குரல்கள் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம்.

பன்னீர் நதிகள் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:28. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம். படம் 16 வயது நிலை.

16 வயதிலே திரைப்பட பாடலை மலேசியா வாசுதேவனுடன் பாடியவர் எஸ் ஜானகி. தொடர்ந்து வாணிஜியனம் பாடிய பாடலை கேட்க உள்ளோம். படம் ஆடுபுலி ஆட்டம்.

எல்லாம் அவளை திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:39:15. தொடர்ந்து அவளுக்கு ஒரு ஆசை திரைப்படத்தின் பாடல் பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியில்,
1: இந்த எல்நினோ என்கின்ற பருவகால சூழல் மாற்றத்தினால் கால்நடைகளுக்கு பெரும் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஒரு 10:30 to 11 சாயந்தரம் 3 வரைக்கும் கால்நடைகள் மரத்தடி நிழல்கள்ல கட்டி வச்சுட்டு ஒரு 10-11 மேல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டீங்கன்னா நல்லது. குடிக்கிறதுக்கு நிறைய நல்ல தண்ணி கொடுத்துட்டுங்க.
0: எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பா. செல்வராஜ் அவர்கள் வழங்கும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் இடம்பெறும்.
2: கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களை. நேரம் 10:55:20. அண்ணனூர் கோவில் திரைப்படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல். எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஆஷா போஸ்லே பாடியிருப்பது.

ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து. இனி கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து பாடலை.

சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். தொடரும் பாடல் பூவிழி வாசலிலே திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில்.

ஒலித்த பாடல் கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது. தொடர்கிறது வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல்.

எஸ்பி பாலசுப்பிரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த அந்த பாடல் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து. இனி கேட்கலாம் மனிதன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் எஸ்பி சைலஜா குரல்களில்.

பாடுநிலாவே திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கிறது இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
0: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
0: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். 12:10 சங்கீத சாரல், சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோடி சமையற்கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் 3 பகுதி, உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள், மாணவர் ஹெரல் ஷா. 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மீண்டும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை 7:00 8:05 திரைகானம் கேட்கலாம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியின் 2 பகுதி. எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்கள் வழங்கும் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 9:15 செய்தி சுடர், 9:30 ராமனே ராகம் இசை பேருரை நிகழ்த்தியவர் கல்யாணபுரம் ஆர். வீரராகவன் அவர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சீர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து 10:30 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashwani, the news read by Valsa Williams. Mangrol, the third anti-submarine warfare shallow water craft built by Cochin Shipyard Limited, CSL Kochi, was commissioned into the Indian Navy at the Naval Dockyard, Mumbai, this morning. Named after Mangrol, a coastal town and prominent fishing harbour in Gujarat's Junagadh district, the ship carries forward the legacy of the erstwhile INS Mangrol M85, a minesweeper that served the Indian Navy until the 7th of April 2004. The naming of the ship continues the Navy's tradition of preserving the legacy of its former warships. Built with over 80% indigenous content, Mangrol reflects India's growing capabilities in warship design, construction and integration of advanced weapons and sensors. Constructed by CSL under the government's Make in India and Atmanirbhar Bharat initiatives, the ship marks another important step towards self-reliance in defence shipbuilding. Chief Justice of India, Justice Suryakant, has said the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant whatever relief is due under the law. Addressing the 33rd Foundation Day of the NHRC in New Delhi, Justice Suryakant said, the Constitution has made expansive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice.
6: Our Constitution has made expansive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice. If the Constitution is the promise, the Commission is one of its keepers. It listens to those who cannot easily speak and it can act on its own without waiting to be asked.
5: Responding to the India bloc's demand for a meeting, Justice Suryakant said,

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை.

0: இதுவரை சங்கீத சாரலில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை இடம்பெறும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வசுதேவ குடும்பகம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பொருந்தும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், நீதி, சுதந்திரத்தை உறுதி செய்துள்ளதாக கூறினார். மனித உரிமை ஆணையம் சுகாதாரம், உணவு, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மனித உரிமை பாதுகாப்பிற்கு மனித உரிமை ஆணையத்தின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 33 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதில் 23 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின்

0: கைபேசி செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக புகார்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்றத்தை அணுக அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதி உட்பட ஒவ்வொரு குடிமகனும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்று கூறிய திரு சூரியகாந்த், அனைத்து தரப்பினரின் மனுக்களை வரவேற்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் வாழ்க்கை சமூக நீதிக்கும் அரசியல் நேர்மைக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல அவரது எண்ணங்களை பின்பற்றி முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் சேர்க்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு குஜராத்தின் ஜூனாகட் மாவட்டத்தில் உள்ள மீனவ துறைமுகமான மங்க்ரோலின் பெயரில் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 2004 ஏப்ரல் 7 வரை கடற்படையில் சேவையாற்றிய INS மங்க்ரோல் கப்பலின் பெயர் தற்போது மீண்டும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் 80% உள்நாட்டு தயாரிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது. இந்த கப்பலில் அபை சோனார் சென்சார் கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட் ஏவுதளம், மரீஸ் டோர்பிடோ ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியின் 2 இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரம்மாச்சாரிணி தேவி தியாகம், தவம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தைரியமும் சுயக்கட்டுப்பாடும் ஏற்பட பிரம்மாச்சாரிணியின் அருள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கன்ஹா காப்பு காடுகளில் காட்டெருமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அசாமின் காசிரங்கா தேசிய வனப்பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 காட்டெருமைகள் கன்ஹா காப்பு காடுகளில் விடப்பட்டன. அடுத்த 3 50 காட்டெருமைகளை இந்த பகுதியில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. கடந்த 2 காலை 9 முதல் மாலை 5 வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்றது. அனைத்து தகுதியான வாக்காளர்களும் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இம்முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் வர்மா தலைமையில் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 25 பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மை பாரத் இயக்கம் குறித்து இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு மை பாரத் கேந்திராவை கடந்த 2023 அக்டோபர் 31 தொடங்கியது. நாட்டின் வளர்ச்சிக்கு 21 நூற்றாண்டில் மை பாரத் முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதே இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மை பாரத் இளைஞர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.

0: பாரத் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய அளவில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதாக மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு அர்பித் திவாரி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மை பாரத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய இது வழிவகை செய்யும். நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் ஆற்றலை இணைத்து மை பாரத் செயல்பட்டு வருகிறது.
1: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான போரை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது கடந்த 2022 அமெரிக்கா வர்த்தக தடை விதித்திருந்தது. இந்த தடையை மீறும் செயல் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் திரு டிரம்ப்பை தொடர்பு கொண்டதை அடுத்து ரஷ்யாவிலிருந்து 3,00,000 டன் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மீது 4 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், சுகாடம் எரிவாயு நிலையம், தானாசிப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், தம்மம் சர்வதேச விமான நிலையம் ஆகிய இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஹவுட்டி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மதீனா புனித தலங்களுக்கு உள்ள விமான சேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஹவுத்தி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாட்டியில் இப்போட்டி 2:30 தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2nd இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 363 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணியின் பந்து வீச்சாளர்கள் தீபேஷ் சரவணகுமார் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெலிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எஸ் லதா பாடியுள்ள பாடல். உடன் பாடலை பாடியவர் எஸ் மாலதி, இயற்றியவர் ஆ இளங்கோவன், இசை ஷியாம்லா சுவாமி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாரத பிரதமர் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில் முனைவோரின் பங்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பாக பெண்கள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினரை தொழில் முனைவோராக உருவாக்குவதன் மூலம் வேலை வாய்ப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அதிகரிக்க முடியும். இந்த நோக்கத்துடன் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களில் ஒன்றுதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஏப்ரல் மாதம் 5 தொடங்கப்பட்டது. பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகங்களை சேர்ந்தவர்களும் பெண்களும் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு வங்கிக் கடன் வசதியை கிடைக்கச் செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை வங்கிக் கடன் வழங்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கடன் உற்பத்தி, சேவை அல்லது வர்த்தக துறைகளில் புதிய தொழில் தொடங்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு வங்கி கிளையும் குறைந்தபட்சம் 1 பெண் தொழில் முனைவோருக்கும் 1 பட்டியலின அல்லது பழங்குடியின தொழில் முனைவோருக்கும் புதிய தொழில் தொடங்க கடன் வழங்குவதை ஊக்குவிப்பதாகும். உதாரணமாக, 1 பெண் புதிய உணவு பொருள் தயாரிப்பு நிறுவனம் தொடங்க விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். தொழில் தொடங்குவதற்கு தேவையான முதலீடு இல்லாத நிலையில் தகுதி மற்றும் வங்கியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப நிதி தடையை ஓரளவு குறைக்க முடியும். இத்திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதுடன் தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல் மற்றும் வங்கிக் கடன் பெறும் நடைமுறைகள் தொடர்பான உதவிகளும் வழங்கப்படுகின்றன. தொழில் முனைவோர் தங்களது தொழில் திட்டம், முதலீட்டு தேவை மற்றும் திருப்பிச் செலுத்தும்

0: திறன் போன்றவற்றை கருத்தில் கொண்டு வங்கியை அணுக வேண்டும். ஒரு தொழிலை தொடங்குவது மட்டுமல்லாமல் அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு திட்டமிடல், சந்தை மற்றும் புரிதல், நிதி மேலாண்மை மற்றும் வாடிக்கையாளர் தேவைகளை அறிதல் ஆகியவையும் அவசியம். எனவே கடன் பெறுவதற்கு முன்பு தொழில் திட்டத்தை தெளிவாக தயாரித்துக் கொள்வது முக்கியமானது. பெண்கள் மற்றும் பட்டியலின பழங்குடியின சமூகங்களை சேர்ந்தவர்களின் தொழில் முனைவு திறனை வளர்ப்பதன் மூலம் அவர்கள் தங்களுக்கான வருமான வாய்ப்பை உருவாக்குவதுடன் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வமும் அதற்கான சரியான திட்டமிடலும் உள்ளவர்கள் தங்களது தகுதிக்கு ஏற்ப இத்திட்டத்தின் வாய்ப்புகளை பற்றி வங்கிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அரசு வழிகாட்டுதல்கள் மூலம் தெரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழில் முனைவோரின் கனவுகளுக்கு நிதி ஆதரவு கிடைக்கச் செய்வதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பதே ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: நேரம் 1:15. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 9:30 இசை பேருரை.
2: தன்னை தாயாக மாற்றிக்கொண்டு கண்ணனை சாப்பிட கூப்பிடுறா. அப்ப அவன் நடந்து வந்து வரைச்சு அவன் திருவாபரணம் பக்கவாத்தியம் ஆசைய நடக்கிறத கானமா காதிலே ஒலிக்கிறது. ஓட ஓட கிங்கு நிகழ் ஒலிப்ப ஆடி ஆடி அயந்து வரும் நடைய.
1: ராமனே ராகம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ராமனே ராகம் இசை பேருரை கேட்கலாம் 9:30. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. The Indian Navy commissioned INS Mangrol, the third anti-submarine warfare shallow water craft, at the Naval Dockyard in Mumbai today. The warship is built by Cochin Shipyard Limited in Kochi. The induction of the indigenous warship marks an important step towards strengthening the Navy's ability to detect and counter submarine threats in coastal and shallow waters. The commissioning ceremony was presided over by Vice Admiral Sanjay Vatsayan, Flag Officer Commanding in Chief of the Western Naval Command. Addressing the gathering, Vice Admiral Vatsayan said the ship, with more than 80% indigenous content, demonstrates India's engineering capabilities, technological progress, and national resolve. Highlighting the Navy's expansion, he said that 10 ships have been commissioned this year, with another 8 expected to be commissioned soon. Vice President C.P. Radhakrishnan has said in the interconnected world, international cooperation is not merely a diplomatic choice, but it is a strategic necessity for peace, security and prosperity of the world. Addressing the 66th National Defence College course in New Delhi, Mr. Radhakrishnan highlighted that Vasudev Kutumbakam is not just a slogan for India. He added that India emerges as one of the first countries to offer help whenever any disaster or tragedy occurs in any other nation. Chief Justice of India, Justice Suryakant, has said the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant whatever relief is due under the law. Responding to the India Bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night explaining why he was unable to meet them. Justice Suryakant said that courts must intervene when constitutional rights are violated. Addressing the 33rd Foundation Day of NHRC in New Delhi, Justice Suryakant said the Constitution has made expansive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice.
4: Our Constitution has made expansive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice. If the Constitution is the promise, the Commission is one of its keepers. It listens to those who cannot easily speak and it can act on its own without waiting to be asked. Human rights commissions must investigate complaints, identify systemic failures and ensure that

0: பாரம்பரிய அரிசி வகைகளை சமைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சவால் அப்படின்னு பார்த்தோன்னா, சமைக்கிறதுக்கு அந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய சுவை சில பேருக்கு ஆரம்பத்தில் பிடிக்காமையும் போயிடும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சுவையாகவும் அதே நேரத்தில் சட்டுன்னு சமைச்சு முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டிஃபன் ஐட்டம்ஸ் எப்படி மேடம் பண்ணுறது?
1: நீங்கள் டிஃபன் வெரைட்டிஸ் ஃபுல்லாக பண்ணுங்க, எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை சம்பா இட்லி தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சமைக்கிறது ஈஸி. இது எல்லாமே ஊற வைக்கணும், ப்ளஸ் இது சமைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இந்த அரிசி வகைகள். அது தவிர என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு குழம்போ ரசமோ ஊற்றுறீங்க அப்படின்னா அது ரொம்ப அதோட மிக்ஸ் ஆகாது.
0: ஆமாம்,
1: இது தனியாக அது தனியாக இருக்கும். கிராமங்களில் சொல்லுவாங்க உறவு சேரலைன்னு சொல்லுவாங்க, அதை சிரிப்பாக இருக்கும். அப்போல்லாம் நான் எனக்கு விட்டவன் நான் முதல் மேலே கேட்ட பார்த்தேன்னா உறவு சேரலை. அப்போ சொல்லுவோம் ஒன்றோட ஒன்று ஒட்டலை, தனித்தனியாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு, புளி சேர்த்த குழம்பு வகைகள், நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மீன் குழம்பு கருவாட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா சூட் ஆகும் இதுக்கு. பட் வெஜிடேரியன் சமையல் அதோட கொஞ்சம் இதுவாகாது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டில் எந்த அரிசியாக இருக்கட்டும் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவேன். எடுத்துட்டு அப்புறமா நல்லா கழுவி காய வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் வச்சுக்குவேன். அதாவது ஒன்றும் பாதியமாக உடச்சிக்குவேன், ரவா மாதிரி ரவா பதத்துக்கு உடச்சி வச்சுக்குவேன். நீங்கள் அந்த ரவா பதத்துக்கு உடச்சதில் நான் சொன்ன மாதிரி அந்த நோம்பு கஞ்சி பண்ணலாம், பொங்கல் பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், எல்லா காய்கறியும் போட்டு அதை சாம்பார் சாதம் பண்ணலாம். அப்போ அது வந்து வேகிறதுக்கு டைமும் கம்மி, உங்களுக்கு வந்து வெரைட்டியும் அதில் செய்ய முடியும். நீங்கள் முழுசாக இருந்தால் தான் வேக டைம் எடுக்கும். இப்போ ரவையாக உடச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் செய்யலாம் அதில். ரொம்ப ஈஸி, குக்கரில் வைக்கிறதும் ஈஸி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஈஸி. ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நைட் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே கூட ஒரு டக்குன்னு ஒரு 4-5 காய் என்ன தோணுதோ அதை நறுக்கி போட்டு ஒரு கிச்சடி மாதிரி பண்ணிடலாம். ஒன் பாட் மீலுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒன் பாட் மீலாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.

0: இப்ப நான் புதுசா இப்பதான் சமையலே கத்துக்க ஆரம்பிக்கிறேன், நான் கிச்சனுக்குள்ள போறேன், ஆனா எனக்கு ஹெல்த்தியா சமைக்கணும், இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை சமைக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னா, நார்மல் ரைஸ்னா நமக்கு தெரியும் ஒரு 3 விசில்ல வெந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க குக்கர்ல வைக்கும் போது. ஆனா இந்த பாரம்பரிய அரிசி வைக்கும் போது நம்ம எத்தனை விசில் விடுற மாதிரி?
1: பாரம்பரிய அரிசியில நீங்க முழுசா வைக்கிறதா இருந்தா ரொம்ப டைம் எடுக்கும். சில அரிசிலாம் வந்து 7-8 விசிலாவது வரும். நான் சொன்ன மாதிரி இந்த ரவா பதத்துக்கு உடச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பொங்கல் கிச்சடி எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விசிலுக்குள்ள போதும், சரியா இருக்கும். 3 விசில் வந்து

0: வந்துட்டு நீங்கள் ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். சாம்பார் சாதம் ஆகட்டும், இல்லை ஒரு கிச்சடி வெரைட்டி ஆகட்டும், இல்லை ஒரு பொங்கல், அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு கஞ்சி மாதிரி வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மோரார்லஸ் எல்லாமே 1:3 தான் வாட்டர் ரேஷியோ. பொதுவாக நான் ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாகவே அதுதான். சில வீடுகளில் வந்து பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசிச்சு வேணுன்ற போது நீங்கள் அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த 3 தண்ணியை விட கொஞ்சம் குறைச்சி வைக்கணும்னா வைக்கலாம் கூட, நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் குறைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 டம்ளர் வைக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த சிறுதானியம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வறட்சியில் வளர்றது. நீங்கள் சமைக்கும் போது சமைச்சு முடித்தோடனே நல்லாயிருக்கும். நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அதை இழுத்துரும். நிறைய பேர் இது கேட்ட கேள்வி, ஆகும்போது கட்டி ஆயிடுது மேடம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் புதுசாக சமைக்கணுன்றதுனால நான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் வந்து தாராளமாக 3 தண்ணி வச்சுக்கலாம். சமைச்சு முடித்த உடனே பொதுவாக வந்து நம்ம சமைச்ச பாத்திரத்தை விட்டு மாற்ற மாட்டோம், அதுலேயே இருக்கட்டும், சூடு கொஞ்ச நேரம் இருக்கும். ஆனால் சிறுதானியங்களை கண்டிப்பாக அந்த சமைச்ச பாத்திரத்தில் வைக்காதீங்க.
1: ஏன் மேடம்?
0: அது இறுகிரும். உடனே வந்து நீங்கள் அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் காலையில் வச்சது நீங்கள் நைட்டு வர்ற வரைக்கும் அப்படியே உதிரியாக இருக்கும்.
1: ஆக்சுவலாக வீட்டில் பொங்கலுக்கு இந்த விஷயத்த அம்மா பண்ணுவாங்க. பொங்கல் வச்சோன்னா குக்கரில் வந்து அப்படியே விட்டால் இறுகிடும்.
0: அதே கான்செப்ட் தான் இருக்கும். அப்போ வந்து அது இறுகிரும். ஏன்னா இதோட தன்மை அது, அது நேரம் ஆக ஆக இழுக்கும். அந்த ஈரத்தை வந்து நிறைய எடுத்துக்கும் அது. அதுக்கு அந்த ஈரத்தை எடுக்கும்ன்றதுனால தான் அதை ஊற வைக்க சொல்கிறதே. அப்போ நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் ஊறவே வைக்காமல் சமைக்கும் போது சமைச்ச உடனே நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இறுகி போயிடும். அதுக்காக தான் அந்த ஊற வைக்கும் போது அது கொஞ்சம் தண்ணியை இழுத்துக்கும் தன்னுக்குள்ளே, அதனால அது கொஞ்சம் சரியாக இருக்கும். அதனால 4 மணி நேரம் தாராளமாக கண்டிப்பாக வேணும், 8 மணி நேரம் ஆனாலும் தப்பு கிடையாது. நான் ஏன் நைட்டு ஊற வைங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, 4 மணி நேரம் தானே மேடம் சொன்னீங்க நைட்டு ஓவர் நைட், தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நான். 6-8 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஊறலாம், தப்பே கிடையாது.
1: இப்போ எனக்கு அடுத்த கேள்வி தோணுது மேம், நம்ம வீட்டில் வந்து அரிசியை அம்மாவில் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா அரிசியை களைஞ்சிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுலேயே வேகம் போடுங்க அப்படின்பாங்க. சிறுதானியத்துக்கும் பாரம்பரிய அரிசிக்கும் இதே முறை தானா, இல்லை கழுவி ஊற்றணுமா?
0: இல்லை பாரம்பரிய அரிசிக்கு இதே முறை தான். அந்த சிறுதானியத்தில் வந்து ஒரு சிலர் இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சிறுதானியத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஊற வச்சு தண்ணியை நீங்கள் கொட்டலைன்னா அதுலேயே இருக்கும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இல்லை நம்ம நல்லா கழுவிட்டு பண்ணும் போதே அது போயிடும், அதனால் அதில் சமைக்கிறதுல தப்பு இல்லைன்ற ரெண்டு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நான் வந்து ஊற வச்ச தண்ணியில் தான் சமைக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் ஆரம்ப நாள்லேருந்து கொட்டினது கிடையாது.
1: இந்த சோளம் கம்பு இந்த மாதிரி தானிய வகைகள் சமைக்கும் போது அதில் அந்த மூக்கு இருக்கும், அதை வந்து எடுத்துடணும், இல்லைனா அந்த அரிசியில் ஊற போட்டு களைஞ்சி எடுத்தாதான் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களே, நிஜமா?
0: இல்லை சோளம் கம்பெல்லாம் வந்து தானியம் வாங்கி அதை பயிர் எடுக்கும் போதே அதை உரலில் போட்டு குத்துவாங்க, குத்திட்டு புடைக்கும் போது அந்த மூக்கெல்லாம் போயிடும் உங்களுக்கு. ஒரு சில கம்பு வெரைட்டியில் இருக்கும், சோளத்துலலாம் ரொம்ப பார்க்க முடியாது. நீங்கள் கம்பில் தெரியும், நாட்டுக்கம்பு இந்த கம்புன்னு ரெண்டு வெரைட்டி கம்பில் கொஞ்சம் தெரியும் லேசாக. ஆனால் அதனால ஒன்றும் பெரிய கெடுதல்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து 2008 கிட்டத்தட்ட 18 வருஷமாக சாப்பிட்றேன் சிறுதானியங்கள். அது நான் பெருசாக எனக்கு பெரிய பாதிப்பு வந்ததில்லை. அது வந்து ரொம்ப அந்த குத்தி பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து சிறுதானியங்கள்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்போ நான் கேட்கும்போது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து தோல் எடுத்ததான்னு கேட்டுட்டு கடையில் வாங்குன்னு சொன்னாங்க. நானும் போய் தேடி பிடிச்சி ஒரு கடையில் கேட்டேன், அவர்கிட்ட திணை தான் வாங்கினேன். அவர்கிட்ட வந்து திணைன்னு சொன்னேன், அவருக்கு முதல்ல புரியல. அப்புறம் அந்த பேர்டுக்கு போடுவாங்களேமா அதுவான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன், அதுதான் கொடுத்துட்டார். நான் கேட்டேன், இது தோல் எடுத்ததா எடுத்ததான்னு கேட்டேன், அவர் ஆமான்னு சொல்லிட்டார். எனக்கு அது எடுத்ததா எடுக்கலான்னு எனக்கு தெரியல. வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம், வாசனை கமகமான வந்துச்சு பொங்கல். பொண்ணம்மா என்னமா வாசனையே இவ்வளோ நல்லா இருக்கு பொங்கல் வாசனை, நல்லா நெய்யெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு பேரும் ஆசையாக திறக்கிறோம். அவர் தோல் எடுக்காதது எனக்கு கொடுத்துருந்துருக்கிறாரு. அப்படியே அந்த தோல் ஃபுல்லாக கலண்டு மேலே நிற்கிது குக்கரில். எனக்கு அப்போ அளவும் தெரியல, எப்போவும் வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். குக்கரில் வந்து எப்போவுமே இவ்வளோ இருக்கும்னா அன்றைக்கி மேலே வரைக்கும் இருக்குது. ஒரு டம்ளர் தானே போட்டோம், இவ்வளோ வந்துருச்சு. பார்த்தா அந்த தோல் ரெண்டு பேருக்கும் கொட்டவும் மனசு வரலைன்னா அப்போ விலை வேற அவ்வளோ ஜாஸ்தி. இது என்ன பண்ணுறது, இவ்வளோ நல்லா செஞ்சுட்டோமே இப்படி தோலாம். அப்புறம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற அம்மாட்ட கூப்பிட்டு கேட்டேன், அவங்க கிராமத்துக்காரங்க, அவங்க நீ தோலாட வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்க, அவன் சொன்னாலாம் நீ அப்படியே வாங்கிட்டு இருக்க, என்கிட்டயாவது கேட்டிருக்கு, எனக்கு என்னமா தெரியும் அவர் சொன்னார் நான் சமைச்சு. இப்போ இது எப்படி சாப்பிடுதுன்னு அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி வடிகட்டி எடு அப்படின்னு.

0: சொல்லிட்டு பழைய காலத்தில் அரிசி அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உட்காந்து அரிசி அரிசி அரிசி அந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு முக்காவாசி வந்துச்சு, கொஞ்சம் அதில் தான் இருந்தது. பார்த்தோம் ரெண்டு பேரும் அதையே சாப்பிட்டுட்டோம். கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இப்போ எல்லா இடத்தையுமே நல்ல தோல் எடுத்து தான் வருது. அதனால் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். நீங்கள் இந்த கேட்டதுனால சொல்கிற அந்த மூக்கு கேட்டதுனால சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த பாசிட்டிவ் மில்லட், அந்த வரகு திணை சாமி, அதுலேயும் வந்து பாயில்டு அன்பாயில்டுன்னு இருக்குது.
1: நம்ம பச்சரிசி
0: பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு சொல்கிற மாதிரி அதுலேயும் இருக்குது. அந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும். ஏன்னா இந்த பச்சரிசின்னு சொல்கிறது அகெயின் நம்ம சொல்கிற மாதிரி நல்லா பாலிஷ் பண்ணி வெள்ளை வெளியேன்னு சிறுதானியத்தையே வெள்ளையாக கொடுக்குறாங்க. அரிசி வெள்ளையாக சாப்பிடக்கூடாதுன்னா அவன் சிறுதான் திரும்ப போய் சிறுதானியத்தையும் வெள்ளையாக்கி சாப்பிட்டா என்ன சத்து இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதனால் அன்பாலிஷ்டு வாங்குங்க. அன்பாலிஷ்டு வாங்கினா நல்லா கழுவணும். நம்ம அரிசி வந்து ரெண்டு வாட்டி கழுவுனா போதும், இதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு வாட்டியாவது நீங்கள் கழுவணும். அப்போ அந்த கலர் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும். அந்த கருப்பாக ப்ரௌனாக வர்றது நல்ல ஒரு பேல் லைட் ப்ரௌன் கலருக்கு வர்ற வரைக்கும் ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவுங்க. தண்ணி கஷ்டம் இருக்கிறவங்க இந்த தண்ணியை கொட்டாதீங்க, அப்படியே உங்கள் செடிக்கு ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஏன்னா அடுத்த கேள்வி வரும், தண்ணி கஷ்டம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் அந்த தானியம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சமைக்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அன்பாலிஷ்டு தான் வாங்குங்க, பாலிஷ்டு ரொம்ப வாங்காதீங்க.
1: இப்போது நிறைய பேர் கடையில் போய் வாங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாலிஷ்ட் அன்பாலிஷ்ட் ஆர்கானிக் மில்லட்ஸ் நான் ஆர்கானிக் மில்லட்ஸ்னு நிறைய வெரைட்டி சொல்கிறாங்களே, இதில் புதுசாக வாங்குறவங்க எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறது?
0: பொதுவாக மில்லட்டை பொறுத்தளவு நான் ஆர்கானிக்ன்ற பேச்சே கிடையாது. மில்லட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்கானிக் தான். ஏன்னா அதுக்கு எந்த பூச்சி மருந்தும் நீங்கள் அடிக்கிறது இல்லை, எந்த உரமும் அதுக்கு ரொம்ப போட போகிறதில்ல, வெறும் இயற்கை உரம் தான் அதுக்கு. இந்த மாதிரி யூரியா அதெல்லாம் எதுவுமே அதுக்கு தேவையில்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மில்லட் வந்து ஆர்கானிக் தான். அதனால் நீங்கள் தைரியமாக வாங்க.

0: எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும் சிறுதானியத்தில் அப்படின்னா அது வந்து பாசிபிளா?
1: கண்டிப்பாக பாசிபிள். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சிறுதானியத்தில் எஸ்பெஷலி திணையும் வெள்ளமும் அப்படி ஒரு காம்பினேஷன். வெள்ளம் சேர்த்து என்ன பண்ணுறதா இருந்தாலும் திணையில் செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டு டபுள் மடங்காக இருக்கும். திணை பாயாசம், திணை சக்கரை பொங்கல், திணை உருண்டை. திணையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் நிறையா, ப்ரோட்டீன் நிறைய, இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து திணையில் தான். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் மால்ட் குடித்தா சத்துன்னு சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிளுமே சொல்கிறேன். குறிப்பாக வந்து திணை வந்து நம்மளுடைய தமிழர் உணவில் இலக்கியத்துலேயுமே நிறைய
0: குறிஞ்சியில் சொல்லுவாங்க.
1: குறிஞ்சிக்கே திணை தான். குறிஞ்சி நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் தான். அடுத்து திணை வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த பிரசாதம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். மலை மேலே முருகன் இருப்பார், நீங்கள் கீழேருந்து மேலே ஏறி போவீங்க, சாமியை பார்த்துருவீங்க, சாமி கும்பிட்டோன்னே பிரசாதம் கொடுப்பாங்க, திணை கொடுப்பாங்க. நீங்கள் ஏறி போனவும் போது டயர்டாக இருக்குமா இருக்காதா?
0: இருக்கும்.
1: அந்த திணை சாப்பிட்டோன்னே உங்களுக்கு எனர்ஜி வந்துடும், நீ கீழே இறங்கி வரும்போது டயர்டாகவே இருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ எப்படி வந்து நம்மளுடைய உணவு, பக்தி, வாழ்வியல் எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாருங்கள்.
0: ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸில் இருக்கீங்க மேம்.
1: எல்லாருமே கேட்பாங்க இன்ஸ்டன்ட் எனர்ஜி எனக்கு வேணும், இந்த மால்ட்டெல்லாம் சொல்லுங்க, திணையை கொடுங்கன்னு சொல்லுவேன் நான். திணை மாவை ரெடி பண்ணி நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டயர்டாக இருக்கும் போது அந்த திணை மாவை எடுத்து ஒரு கப்பில் போட்டு அது கூட கொஞ்சம் வெள்ளத்தை கொஞ்சோண்டு பாலை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க. உருண்டை கூட பிடிக்க வேண்டாம் நீங்கள். இல்லையா எனக்கு பாலும் வேண்டாம்னா அந்த நாட்டு சர்க்கரையோ வெள்ளம் பொடிச்சதோ இந்த திணை மாவை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுப்பார். இல்லை டைம் இருக்குதா, கொஞ்சம் நல்ல திணையை நெய்யில் வருங்க, அது கூட முந்திரி திராட்சை பொடியாக கட் பண்ண தேங்காய் வறுத்து எல்லாம் போட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. இப்படி ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் வச்சு புக்கு படிக்கிது காஃபி சொல்லுவாங்கல்ல, இது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.
0: நேர்களே, நம்ம கிருஷ்ணகுமாரி அம்மா சொல்லியிருக்காங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும்.
1: கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் முதல்ல வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல.
0: கண்டிப்பாக மேம், நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு இப்பவே கிளம்பி போய் சாப்பிட்டு பார்க்கலான்னு தோணுது.
1: யோசிச்சு பாருங்க, முருகன் கோவிலில் ஃபுல்லாக திணை தான் இருக்கும், குறிஞ்சி நிலத்துக்குரியது. இன்னைக்கு வந்து மலை மேலே ஏறுறதுக்கு நம்மளுக்கு காரெல்லாம் இருக்கு, அப்பெல்லாம் காரும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அந்த மக்கள் ஏறி ஏறி இறங்கும் போது அவங்க அப்படி எப்படி எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்கன்னா இந்த உணவு தான் காரணம்.
0: பாருங்க, இந்த உணவு சாப்பிட்டு தான் அவங்க காலே கார் மாதிரி வேகமாக போயிருக்குன்னு சொல்றீங்க.
1: கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட்டு, இனி இதை கொடு அதை கொடு அப்படின்லாம் சொல்கிறோம். கம்பில் வந்து அயன் அவ்வளோ. தானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு ஏதாவது மாதுளம்பழத்தில் அயன் நிறைய, முருங்கைக்கீரையில் அயன் நிறைய. முருங்கைக்கீரையை இன்றைக்கி சூப்பர் ஃபுட்டாக உலகம் அக்செப்ட் பண்ணவுனே தான் நம்ம மக்கள் வந்து முருங்கைக்கீரையை நிறைய எடுத்துக்கிறாங்க. எல்லா வீட்டு வாசலையும் முருங்கை மரம் இருக்கும், அது பாட்டுக்கு என்ன சொல்கிறது கேப்பாரத்து போய் கிடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ டிமாண்டு,
0: அதையே பவுடர் பண்ணி கேப்சூலாக சாப்பிட்றோம்
1: சாப்பிட்றோம். அதுக்கு நீங்கள் வந்து கம்பு சேர்க்கலாம். கம்பு வந்து அவ்வளோ அயன் ரிச். குறிப்பாக அந்த குழந்தைங்க, அந்த வளர்ற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் பயங்கர கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கம்பு தாராளமாக அவங்க உணவில் சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. அடுத்து கால்சியம் ரிச். ஏன்னா இந்த சிறுதானியத்தில் கால்சியம் வந்து ரொம்ப நிறைய இருக்கிறதுனா அதுதான். இப்போ குறிப்பாக ஒரு 40 வயசுக்கு மேலே பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ்டேஜில் கால்சியம் டவுன் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்டியோபரோசிஸ்னு அந்த எலும்பு சிதைவு டக்குன்னு கீழே விழுந்தா எலும்பு முறியறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கால்சியம் வந்து எடுக்க சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பாலில் தான் கால்சியம் அப்படின்னு, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா பால் வந்து நிறைய பேருக்கு ஒவ்வாமை,
0: சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கும்,
1: பிடிக்காமல் இருக்கும், நிறைய பேருக்கு அது ஒவ்வாமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து பால் பார்த்திங்கன்னா அதுலேயுமே நிறைய கண்டாமினேஷன் சொல்லக்கூடிய நிறைய கலப்படம். நீங்கள் எல்லாரும் நேரடியாக பார்க்குறவங்கனால தெரியும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் பேசாமல் கேழ்வரகு சாப்பிட்லாம். கேழ்வரகில் வந்து அவ்வளோ கால்சியம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கேழ்வரகில் ஏதாவது ஒன்று ஒரு வேளை எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். கேழ்வரகு உருண்டை, இல்லை கேழ்வரகு அடை, நான் சொன்ன மாதிரி கேழ்வரகு புட்டு, இடியாப்பம், இல்லை ஒரு இட்லி தோசை மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தாராளமாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து சிறுதானியம் வந்து நிறைய எத்தனை நாள் அரைச்சி வைக்கலாம் இட்லி தோசை, முடிஞ்ச அளவு ஒரு 3-4 வேளை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு சிறுதானியமே 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும். நீங்கள் ஒரு நாள் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நாளை கழிச்சு ஒன்றுன்னு சாப்பிடாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு கேழ்வரகு எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கேழ்வரகு இட்லி, நாளைக்கு கேழ்வரகு தோசை, அடுத்த நாள் கேழ்வரகு புட்டோ, இல்லை கேழ்வரகு

0: எடையோ அப்படி மாற்றி நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஒரு மில்லட்டை எடுக்கும்போது அதனுடைய முழு சத்தம் உங்கள் பாடி வந்து அப்சார்ப் பண்ணிக்கும்.
1: அப்படியா மேம்?
0: ஆமாம்.
1: இந்த விருந்து மருந்து சொல்கிறாங்க,
0: அதே தான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. எந்த ஒரு உணவுமே ஒரு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஒவ்வாமை தெரியுது, ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இல்லை. சில ஒவ்வாமைகள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே டிராஸ்டிக்காக போயிடும், அதாவது நம்மளால் எதுவே பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம நிறுத்திடும். இப்போ ஒரு சில உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோடனே நம்மளுக்கு ஒரு சின்ன அரிப்போ இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம அன்றைக்கி என்னனால அதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு சின்ன அரிப்பு இல்லை ஒரு சின்ன தோலில் தடிப்பு அப்படி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரெண்டு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். அப்போ அன்றைக்கி சாப்பிட்டதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க. இப்போ இன்றைக்கி ஒரு சிறுதானியம் எடுக்கிறீங்க, அதனால் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணீங்க, ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு திரும்ப எடுத்து பாருங்கள். திரும்பவும் அதே மாதிரி வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம், ஸோ இதுதான் எனக்கு ஒத்துக்கல அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க. நான் சொல்கிறது சின்ன அலர்ஜிக்கு. சில அலர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு திணறல் மாதிரிலாம் வரும். அப்படிலாம் வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் நிறுத்தணும், உடனே டாக்டரை போய் பார்க்கணும். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு எந்த சிறுதானியமும் அந்த அளவுக்கு ஆனதில்லை இது வரைக்கும். நான் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. தோல் அரிப்பு அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வயிறுக்கு ஒத்துக்காமல் டயரியா போகிறது அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி மேஜர் அலர்ஜி நான் கேள்விப்பட்டதில்லை. அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இன்றைக்கி நம்மளுக்கு ஒத்துக்கும், நாளைக்கு ஒத்துக்காமல் போகும், அதெல்லாம் இருக்குது. அதனால் உடனடியாகவே நம்ம எந்த முடிவுமே பண்ண முடியாது. குறிப்பாக வந்து நான் இந்த அலர்ஜின்னு சொன்னதுனால சொல்லிடுறேன். இந்த சிறுதானியத்தில் தோல் அலர்ஜி இருக்கிறவங்க, தோல் சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருந்து எடுக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கம்பு, சோளம், வரகு இது மூணுத்தையும் அவாய்ட் பண்ணணும். இது மூணும் வந்து அந்த தோல் வியாதிகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது இந்த மூணு சிறுதானியமும். இதில் இவ்வளோ நல்லது இருந்தால் கூட இந்த ஒரு சின்ன பாயிண்ட் உண்டு.

0: இப்ப கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து சிறுதானியங்களை எடுத்துக்கலாமா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா?
1: பொதுவா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். இப்ப பழகின பிள்ளைங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க சிறுதானியம் சாப்பிட்டு பழகி இருக்கிறீங்க, ஒரு 2-3 வருஷமோ இல்ல 1 வருஷமா நான் சாப்பிடுறேன், அதனால உங்களோட பிரெக்னன்சி டயத்துல அது ஒண்ணும் பெருசா இது பண்ணாது. இல்ல பிரெக்னன்சி டயத்துல தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஏன்னா பிரெக்னன்சி டயத்துல நம்மளுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அப்ப நம்ம பாடி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு பதிலா வந்து நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகளே வராதுன்னா கஞ்சியா எடுக்கும் போது ரொம்ப பிரச்சனை வராது. சிறுதானியத்தை அது மாதிரி இட்லி தோசையா எடுக்கும் போது ரொம்ப பிரச்சனைகள் வராது. அப்படி பிரெக்னண்டா இருக்க பிள்ளைங்க அதை எடுத்து பார்க்கலாம், காலையிலயோ மத்தியானமோ தான். அந்த 2 நேரத்துக்குள்ள நீங்க ஏதாவது 1 நேரம் எடுத்து பாருங்க, 1 நாள் சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிரெக்னன்சி டயத்துல அவாய்ட் பண்ணலாம்.
0: ரொம்ப எல்டர்லியா இருக்காங்கல்ல வயசானவங்களுக்கு, ஒரு 70களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி ரொம்ப குறைவா தான் இருக்கும். அவங்க வந்து சிறுதானியத்தை எப்படி எடுத்துக்கிறது?
1: அவங்க சிறுதானியத்தை நான் சொன்ன மாதிரி கஞ்சி தான் அவங்களுக்கு பெஸ்ட். அவங்களுக்கு வாயில பல்லெல்லாமே குறைஞ்சிருக்கும். அப்ப அவங்களால அந்த சவைக்கக்கூடிய தன்மையும் குறைஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப எளிதா கொடுக்கக்கூடியது கஞ்சி தான். நீங்க ஒரே மாதிரி கஞ்சி போர் அடிக்கும்ன்றதுனாலதான் நான் எங்க அம்மாக்கு கொடுத்தேன். எப்படி கொடுப்பேன்னா, 1 நாள் வெறும் சிறுதானியம் ஏதாவது ஒண்ணு மட்டும் அதுல இருக்கும், 1 நாள் வந்து அதோட கொஞ்சம் பாசி பருப்பு வறுத்து சேர்ப்பேன். அப்போ அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். அப்புறம் 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காய்கறிகள் பொடிய கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நறுக்கி எல்லாமே ஒன்றா குக்கரில் வேக வைக்கும் போது நல்லா மேஷ் ஆயிரும். அவங்களுக்கு அந்த பல்லில் கூட இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இது பண்ணுவாங்க. அப்போ 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்டை சோம்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுப்பேன். இப்போ அது வந்து பிடிக்கும், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1 நாள் வெறும் பால் கொடுப்பேன் கொஞ்சம், இல்லை 1 நாள் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி கொடுப்பேன். அந்த மாதிரி
2: இதுவரை சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. சிறுதானியத்தின் முக்கியத்துவம் குறித்த இந்த நேர்காணலின் நிறைவு பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியில்
4: இந்த எல்நினோ என்கின்ற பருவகால சூழல் மாற்றத்தினால் கால்நடைகளுக்கு பெரும் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஒரு 10-11 மணியிலிருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் கால்நடைகளுக்கு மரத்தடி நிழல்களில் கட்டி வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டீங்கன்னா நல்லது. குடிக்கிறதுக்கு நிறைய நல்ல தண்ணி கொடுத்துட்டுங்க.
3: எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பா செல்வராஜ் அவர்கள் வழங்கும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் இடம்பெறும். கேட்டு பயன்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் சுயசார்பிலும் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய ராணுவம் மற்றும் உணவுக் கழகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆயுதங்கள் தொடங்கி தொழில்நுட்பம், ஆடை, பாதுகாப்பு உபகரணங்கள், பயிற்சிகள் அனைத்திலும் நவீனத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதை எடுத்துரைத்தார். நம் பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பெருமளவு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்ல உணவு, முறையான உபகரணங்கள், தரமான பயிற்சி, போதுமான வசதிகள் போன்றவை நம் படைவீரர்களுக்கு வழங்கப்படுவதால் உத்வேகத்துடனும் ஊக்கத்துடனும் செயலாற்ற அது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய தொடர்புகளின் மத்தியில் அமைதி, பாதுகாப்பு, வளத்தை நிலைநாட்ட சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய ஒருங்கிணைப்பின் பலன்களை அங்கீகரித்து அவற்றை ஒட்டுமொத்த செயல் திட்டமாக வடிவமைப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்ற சவால்கள், தீவிரவாத அச்சுறுத்தல் போன்றவற்றிற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். உலக நாடுகளில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக உதவி செய்ய விரையும் முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற நாடுகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே நம் தேசம் வலிமை மிகு தேசமாக உருவெடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வனப்பணி அதிகாரிகள் பயிற்சி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்திய வனப்பணியாளர்கள் நாட்டின் காடுகளையும் உயிரினங்களையும் சுற்றுச்சூழல் வளத்தையும் பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அறிவுறுத்தினார். மனித விலங்கு மோதல்கள், காட்டுத்தீ, காலநிலை

0: மாற்றம், வன பாதுகாப்பில் சீரற்ற தன்மை போன்ற சவால்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப அணுகுமுறையும் சமூக பங்களிப்பும் அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றம், வனப்பரப்பை அதிகரித்தல், கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுத்தல், நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகள் குடிமக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வன பாதுகாப்பில் பாரம்பரிய நடைமுறைகளையும் தாண்டி புதிய நிலைப்பாடுகளுடன் செயலாற்றி நீடித்த வளர்ச்சிக்கு பங்காற்ற வனப்பணியாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் குடிமக்கள் புகார்களை அளித்து அதன் மீதான நடவடிக்கைகளை பார்வையிடலாம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர், அரசியல் சாசன மீறுதல்களின் போது நீதிமன்றங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சமத்துவம், சுதந்திரம், நீதி, மாண்பு, மரியாதை போன்றவற்றை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புகார் தொடர்பான மனுக்கள் மீது ஆணையம் விசாரணை மேற்கொள்வதுடன் பணிகள் செயலாக்கத்தில் தோல்விகள் ஏற்படும் போது தலையிடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மனித உரிமைகள் என்பது மனித மாண்புடன் தொடர்புடையது என்று எடுத்துரைத்த அவர், சுகாதாரம், உணவு, தங்குமிடம், வாழ்வாதாரம், தூய்மையான சுற்றுச்சூழல் போன்றவை அனைவருக்கும் உரியது என்றார். மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தி நீதியை முன்னெடுத்து சென்று பொறுப்புத்தன்மையையும் மரியாதையும் நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவ நிறுவனங்களில் பெறப்படும் சேவை வசதிகளுக்கான கட்டண விகிதங்களை அட்டவணைப்படுத்த அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நோயாளிகள் சிகிச்சை குறித்து தெளிவான முடிவெடுக்கவும் கட்டணம் தொடர்பான சர்ச்சைகளை தவிர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள மத்திய அரசு, மருத்துவம் மற்றும் ஆயுஷ் விசாக்களில் இந்தியா வரும் வெளிநாட்டு நோயாளிகளுக்கான தொகுப்பு கட்டணங்களையும் வெளிப்படையாக காட்சிப்படுத்த மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச யோகா தினம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கேற்ப June 21 சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்த நிலையில் 2015 முதல் இத்தினம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் யோக கலைக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைத்ததுடன் உடல்நலம், மனநலம், சமச்சீர் உணவு போன்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் நாடு முழுவதும் யோகா பயிற்சி திட்டங்களை முன்னெடுத்து சென்றது. யோகா கலை மற்றும் தியானத்தின் மையமாக ரிஷிகேஷ் உருவெடுத்துள்ள நிலையில் அதன் ஆன்மீக கலாச்சாரம் இமயமலையையும் கங்கையையும் உள்ளடக்கிய அதன் சுற்றுச்சூழல் வெளிநாட்டினரையும் உள்நாட்டினரையும் பெருமளவில் ஈர்த்தது. ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கையை உறுதி செய்யும் யோக கலைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ள நிலையில் யோக கலை குறித்த சிறப்புகள் சர்வதேச நாடுகளில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய யோக கலை குறித்து திருச்சியைச் சேர்ந்த யோகா ஆசிரியர் திரு பே விஜயகுமார் தெரிவிக்கையில்,
2: யோகா மனம் மற்றும் உடல், எண்ணம், செயல் ஆகியவற்றின் ஒற்றுமையை உள்ளடக்கியது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் மதிப்புமிக்க ஒரு முழுமையான அணுகுமுறையாகும். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உங்களுடனும் உலகத்துடனும் இயற்கையுடனும் ஒன்றிணைந்த உணர்வை கண்டறியும் ஒரு வழியாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர்கள் திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முன்னிலையில் இருவரும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஜூலை மாதம் தொடங்கி தற்போது வரை 3 மாதங்களில் அரிசி விலை படிப்படியாக அதிகரித்து கிலோவிற்கு 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பருப்பு வகைகளின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளதால் ஏழை நடுத்தர குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி கடன் வழங்கும் இலக்கை அடைய வாரந்தோறும் சிறப்பு கடன் முகாம்கள் நடைபெறும் என்று

0: மாநில அரசு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் மற்றும் வீட்டு வசதி கடன்கள் முகாமும், வெள்ளிக்கிழமைகளில் இதர முன்னுரிமை கடன்கள் முகாமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 100,000+ அதிகமான வீடுகளில் சூரிய மின் தகடுகள் பொருத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார்.
1: இப்ப வெள்ளூர் மாதிரி வெயிலுக்கு பேர் போன ஒரு மாவட்டத்துல 2800 மட்டும் இல்லாம அதிகமான வீடுகள் இந்த பயணம் வந்து எடுத்து போய் செல்லணும். நம்ம அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு தாங்க. இன்னைக்கு வந்து வந்திருக்க வெண்டாஸ் கிட்ட உங்களோட குவெரிஸ் என்னவோ டவுட்ஸ் என்னவோ அதெல்லாமே கேட்டு அறிஞ்சு உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மின் இணைப்பு கண்டிப்பா வந்து பெற்றுக்கொள்ளுங்க.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே நேற்று முதல் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றான உப்பு உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. உப்பளங்களில் இந்த மழை நீர் தேங்கியுள்ளதால் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த உப்பு உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் வேலை பார்க்கும் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலையை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் லட்சுமணன்.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு சிறப்பாக சேவையாற்ற தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மாநில அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. தாயார் மூலஸ்தானத்திலிருந்து மாலை 6:30 புறப்பாடு கண்டறளி கொலு மண்டபத்தில் எழுந்தருள்கிறார். முக்கிய நிகழ்வான தாயார் திருவடி சேவை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மயா ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் போர்ச்சுகலின் ஹென்ரிக் ரோச்சாவை இன்று எதிர்கொள்கிறார். இந்த போட்டி போர்ச்சுகலில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55 ஆகாஷவாணி
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
2: வேர்க்கடலை எடுத்துக்கிறதுல ஒரு என்ன பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, பல இடங்களை நம்ம பார்க்கிறோம், இந்த குழந்தை பேரின்மை அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இன்றைக்கு உலகம் வந்து அதை மிகப்பெரிய மருத்துவமாக கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இரண்டு பேருமே பெண்ணும் சரி ஆணும் சரி அவருடைய அந்த கருத்து ஒருமித்த நேரத்திலே சேர்ந்து இருக்கிற போது வரக்கூடியதாக சொல்லக்கூடிய விஷயத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, புரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுது. நீங்க நல்லா பார்க்கலாம், வயல்வெளிகளில் இருந்து கொண்டிருக்கிற எலியானது அங்க கிடைக்கிற கடலையை நல்லா மேஞ்சிட்டே போயிடும். அந்த அந்த எலி எவ்வளவு குட்டி போடுதுன்னு பாருங்க, ஆரோக்கியம் மேம்படுறது மட்டுமில்ல, ஒரு அற்புதமான அழகான ஒரு குழந்தையை உங்களுடைய வாரிசாக நீங்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து சொல்ல முடியும். வேர்க்கடலை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம், உப்பு கடலையா எடுத்துக்கலாம், இல்ல பச்சை கடலை கடையில அன்னைக்கு பறிச்ச கடலை கிடைச்சா அப்படியே சாப்பிடலாம். ஒருவேளை காஞ்ச பச்சை கடலை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, முதல் நாள் ராத்திரி ஒரு கைப்பிடி கடலையை ஊற போட்டு லேசா உப்பு தண்ணி உப்பு போட்டு ஊற வச்சிருங்க, அடுத்த நாள் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த கடலையை சாப்பிடுங்க, இல்லையா கடலை மிட்டாயை சாப்பிடுங்க. ஆனா எண்ணெயில் பொரித்ததை தயவு செய்து எடுக்காதீர்கள், அது வேர்க்கடலைக்கான குணத்தை விட்டுரும். அதனால அதை ஜாஸ்தி செய்யாதீங்க.

0: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன்.

நேரம் 2:25. சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சித்ரா சுஜாதா பாடிய பாடல் படம் ஸ்நேகிதியே.

தெனாலி திரைப்படத்தில் கமல்ஹாசன், சுஜாதா, ஸ்ரீனிவாஸ், பாப்ஷாலினி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். நிறைவாக சாதன சர்க்கம் பாடிய பாடல் படம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40 ஆகாஷ்வாணி. ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் டாக்டர் வி. சௌமிய நாராயணன் அவர்கள். மாணவர் ஹீரல் ஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஹீரல். இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரெபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து யஹா சிர் ஜுகாவோ என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். அதற்கு முன் கடந்த வாரம் நடந்த கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம். எனது சித்தப்பா ஹர்பால் சிங் கான்பூரில் 30 வருடங்களாக இருந்து வந்தார். அவர் கான்பூரை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து விவசாயத்தை மேற்கொண்டார். ஆனாலும் அவருக்கு கான்பூரிலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசை. அப்பொழுது கான்பூரில் நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். என்னவென்றால், ரமாவதி என்கின்ற ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிறுமி. அவர் எப்படி இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பதை எனக்கு கதையாக சொன்னார். அவரது வீட்டிற்கு முன்பு இங்கே தலையை வணங்கவும் என்று எழுதியிருந்தது. இதிலிருந்து அவர் என்ன தெரிந்து கொண்டார் என்றால், இவர் ரமாவதி சுதந்திர போராட்ட தியாகி என்பதை தெரிந்து கொண்டார். 1940 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் இந்த ரமாவதி. அப்பொழுது தனது உயிரை தியாகம் செய்தார். அக்காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவள் நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்ததை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் இல்லை. அந்த வீட்டில் எழுதியிருந்த இங்கே தலை வணங்குங்கள் என்கின்ற சொற்றொடர் மழை நீரால் அழிந்து போய்விட்டது. மங்களான எழுத்துக்களாகவே தெரிந்தன. அக்காலத்தில் ரமாவதி சுதந்திர போராட்டத்தில் விடியற்காலையிலேயே தேசிய கொடியை ஏந்தி கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற பாடலை பாடிக்கொண்டு ஊர்வலம் செல்வார். அப்பொழுது நேதாஜியுடன் செல்வதால் ஆங்கிலேயர்களின் அடிக்கும் ஆளாவார்கள். பிறகு சித்தப்பா என்னை கான்பூருக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டார். ஆனாலும் அவருக்கு ஜுரம் ஏற்பட்டு இறந்து விட்டார். அதனால் எனக்கு கான்பூர் செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. இருந்தாலும் ரமாவதியை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார். ரமாவதியின் வீட்டில் மொத்தம் 3 பேர் இருந்தனர். ரமாவதி, அவளை விட 10 வயது பெரியவனான அண்ணன் ஆசுதோஷ் மற்றும் அவரது வயதான தாயார். ரமாவதியின் அண்ணன் ஆசுதோஷ் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவனுக்கு வேலை போய்விட்டது. அவனுக்கு வேலை போய்விட்டதே என்கின்ற வருத்தம் யாருக்கும் ஏற்படவில்லை. மாறாக அவனது அம்மா அதை பெருமையாக நினைத்தாள். ஏனென்றால் நாட்டுக்கு சேவை செய்வது மிக பெருமையான விஷயம் அல்லவா? இது மட்டுமல்லாது, அண்ணனுக்கு நிகராக தங்கை ரமாவதியும் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். ஆசுதோஷின் நண்பர்கள் அங்கு வந்து சுதந்திர போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ரமாவதி உதவி செய்வாள். ஒரு சமயம் கையெறி குண்டுகளை கூட எடுத்து செல்ல அவள் திட்டமிட்டாள். ரமாவதி பள்ளிக்கு செல்வாள். வீட்டிற்கு வந்து பள்ளியில் கொடுத்த வீட்டு பாடம் முதலானவற்றை செய்வாள். போராட்டக்காரர்களுக்கு தேநீர் தயாரித்து சாப்பாடும் சமைத்து போடுவாள். ஒரு சமயம் அந்த போராட்டக்காரர்கள் ஒரு ஆங்கிலேயனை கையெறி குண்டால் வீழ்த்த முடிவு செய்தனர். இந்த பணியில் ரமாவதி எப்படி ஈடுபட்டால், அதன் பிறகு அவள் என்ன செய்தால், என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை நாம் இன்றைய பாடத்தின் தொடர்ச்சியில் பார்ப்போம். ஹீரல், தொடர்ந்து பாடத்தை படி.
1: ஹத்கோலா தூசரி ஜகஹ் சே லானா தா.
2: கையெறி குண்டு வேறொரு இடத்திலிருந்து கொண்டு வர வேண்டும்.
1: ரமாவதி சுப்சாப் சிட்டி லேக்கர் கை ஒரு ஏக் கிராந்திகாரி கே கர் சே சப்ஜி கே தேலே மே ஹத்கோலா ரக்கர் லாயி.
2: ரமாவதி அமைதியாக கடிதத்தை எடுத்து சென்றாள். ஒரு

0: போராட்டக்காரனின் வீட்டிலிருந்து காய்கறி பையில் கையெறி குண்டை வைத்துக்கொண்டு எடுத்து வந்தாள்.
1: இசி பிரகார் ஏக் பார் உஸ்கே கர் மே கிராந்திகாரியோ கி பேட்டக் சல் ரஹி தி.
0: இதை போலவே ஒரு முறை அவளது வீட்டில் போராட்டக்காரர்களின் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது.
1: ராத் கே 12 பஜே கா சமய தா.
0: இரவு வேளை 12 மணி ஆயிற்று.
1: வோ பேட்டக் மே கிட்கி பர் நிகரானி கே லியே பேட்டி தி கி புலீஸ் ஆயே தோ பதா தே.
0: அவள் கூட்டத்தின் ஜன்னல் அருகில் காவல் காத்து போலீஸ் வந்தால் சொல்வதற்காக எச்சரிக்கை செய்ய அமர்ந்திருந்தாள். கிடுக்கி என்றால் ஜன்னல்.
1: தபி சுப்கே சே போலீஸ் ஆ கயி.
0: அப்பொழுது போலீஸ் வந்தார்.
1: வோ தீரே சே கயி ஔர் கிராந்திகாரியோ சே ஃபுஸ்ஃபுஸாகர் போலி.
0: அப்பொழுது ரமாவதி மெதுவாக போராட்டக்காரர்களிடம் ரகசியமாக சொன்னாள்.
1: போலீஸ் ஆ கயி பீச்சே கே தர்வாஜே சே ஆப் லோக் பாக் ஜாயியே.
0: போலீஸ் வந்துள்ளது, வீட்டின் பின்கதவு வழியாக நீங்கள் எல்லோரும் ஓடிவிடுங்கள் என்று சொன்னாள்.
1: சபி லோக் சலே கயே.
0: எல்லோரும் போய்விட்டனர்.
1: உதர் போலீஸ் நே தர்வாஜா கட்கட்டாயா.
0: அங்கு போலீஸ் கதவை தட்டினார்.
1: ரமாவதி கி மாने ஆகர் தர்வாஜா கோலா.
0: ரமாவதியின் தாயார் அங்கு வந்து கதவை திறந்தார்.
1: தும்ஹாரே கர் மே கிராந்திகாரி ஹே.
0: உனது வீட்டில் போராட்டக்காரன் இருக்கின்றான்.
1: ஹம் கர் கி தலாஷி லேங்கே போலீஸ் கே ஆத்மி போலே.
0: நான் வீட்டை சோதனையிட வேண்டும் என்று போலீஸ்காரர் சொன்னால். தலாஷி லேனா என்றால் சோதனையிடுதல் என்பது பொருள்.
1: நஹி ஹுசூர் யஹா கோய் கிராந்திகாரி நஹி ஹே ரமாவதி கி மானே கஹா.
0: இல்லை ஐயா, இங்கு எந்த ஒரு போராட்டக்காரனும் இல்லவே இல்லை என்று ரமாவதியின் தாயார் சொன்னாள்.
1: தும்ஹாரா பேட்டா அசுதோஷ் கஹா ஹே போலீஸ் கே லோகோ நே ஃபிர் பூச்சா.
0: உனது மகன் அசுதோஷ் எங்கே என்று போலீஸ்காரர் மீண்டும் கேட்டார்.
1: வோ அப்னி நானி கே யஹா கயா ஹே.
0: அவன் அவனது பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளான்.
1: அச்சா அப்னே கர் கி தலாஷி தோ.
0: நான் உனது வீட்டை சோதனையிட வேண்டும்.
1: போலீஸ் நே கர் கே சாரோ கம்ரே தேகே.
0: போலீஸ்காரர் அந்த வீட்டின் 4 அறைகளையும் சோதனையிட்டார்.
1: ஏக் கம்ரே மே ரமாவதி ரஜாய் ஓடே லேட்டி தி.
0: ஒரு அறையில் ரமாவதி போர்வையை போர்த்தி கொண்டிருந்தாள்.
1: வோ மூ கோல் கர் ஏக் ஆக் சே சப் குச் தேக் ரஹி தி.
0: அவள் முகத்தை திறந்து ஒரு கண்ணால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள்.
1: ஜப் போலீஸ் சலி கயி தோ வோ கடி ஹுயி ஔர் மா சே போலி தாதா அப்னே சாத்தியோ கே சாத் கஹா கயே ஹே.
0: எப்பொழுது போலீஸ்காரர் போய்விட்டாரோ அப்பொழுதே ரமாவதி எழுந்து கொண்டாள். அம்மாவிடம் சென்று அண்ணன் தனது நண்பர்களுடன் எங்கு சென்றுள்ளான் என்று கேட்டாள்.
1: அப்னே கிசி சாத்தி கே யஹா ஹோங்கே.
0: அதற்கு அவனது நண்பர்களுடன் இருப்பான் என்றால் அவளது அம்மா.
1: அப் ரமாவதி படாய் கோ ஜித்னா சமய தேதி உத்னா ஹி தேஷ் கா பி காம் கர்தி.
0: இப்பொழுது ரமாவதி படிப்பதற்கு எவ்வளவு காலம் ஒதுக்குகிறாளோ அவ்வளவு காலம் நாட்டுக்காகவும் பணியாற்றுகிறாள்.
1: ஏக் பார் ஸ்கூல் சே ஆதே சமய ரஸ்தே மே புலீஸ் நே உசே ரோகா ஏ லட்கி கியா தேரே கர் கிராந்திகாரி ஆதே ஹே.
0: ஒரு முறை பள்ளியில் இருந்து வரும் வழியில் ஒரு போலீஸ்காரர் ரமாவதியை நிறுத்தி, ஹே பண்ணே, உனது வீட்டில் போராட்டக்காரர்களால் வருகிறார்களா என்ன என்று கேட்டார்.
1: கிராந்திகாரி கிராந்திகாரி கோன் ஹோதே பையா ரமாவதி போலி.
0: போராட்டக்காரனா, போராட்டக்காரன்னா யார் அண்ணே என்றால் ரமாவதி.
1: போலீஸ் வாலே நே டாட்டா போலி பந்தி ஹே.
0: போலீஸ்காரர் மிரட்டினார். ரொம்ப சாமர்த்தியமா.
1: ஏக் போலீஸ் வாலா பலா தா.
0: ஒரு போலீஸ்காரர் நல்லவர் இருந்தார்.
1: போலா சோடியே பச்சி ஹே. ஃபிர் உஸ்னே கஹா ஹமே லட்கியோ கோ பரேஷான் நஹி கர்னா சாஹியே.
0: அவர் விடுங்களையா, இவள் ஒரு சிறுமி, நாம் சிறுமிகளுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்றார்.
1: ரமாவதி நே கர் ஆகர் சாரா கிஸ்ஸா மா கோ பதாயா.
0: ரமாவதி வீட்டிற்கு வந்து நடந்த அனைத்தையும் தன்னுடைய தாயாரிடம் தெரிவித்தாள்.
1: பர் ஏக் பார் ரமாவதி போலீஸ் கே சக்கர் மே படி கயி.
0: ஆனாலும் ஒரு முறை ரமாவதி போலீஸ்காரர்களின் வலையில் விழுந்தாள்.
1: ஹுவா ய கி உஸ்கே பாய் நே குச் ஹத்கோலே பூசே மே சிபா கர் ரக் தியே தே.
0: அது எப்படி என்றால் அவளது அண்ணன் சில கையெறி குண்டுகளை வைக்கோலில் ஒளித்து
1: என்ன
0: செய்வது என்று அவரது அம்மா கேட்டாள்.
1: யதி புலீஸ் நே காய் கே பூசே கா போரா கோல் தியா தோ கஜப் ஹோ ஜாயேகா.
0: ஒருவேளை போலீஸ்காரர் பசுவுக்கான வைக்கோல் போரை பார்த்து பிரித்து திறந்து பார்த்தார் என்றால் வம்பாகி விடுமே என்றாள்.
1: போலீஸ் ஹம் தோனோ கோ பக்கட் லேகி உசி போரே மே ஹத்கோலே ஹே.
0: போலீஸ்காரர் நம் இருவரையும் பிடித்து கொண்டு விடுவார். அந்த வைக்கோல் போரில் கையெறி குண்டுகள் இருக்கின்றனவே என்றால் அம்மா.
1: மா மே காய் கோ பூசா டால்னே கே பஹானே தலியா மே நீச்சே ஹத்கோலே ரக் தூங்கி ஔர் ஊபர் பூசா.
0: அம்மா, நான் பசுவுக்கு வைக்கோல் போடுற சாக்கு போக்கில் அந்த கூடைக்கு அடியில் கையெறி குண்டுகளை வைத்துவிட்டு அதன் மீது வைக்கோலை பரப்பி வைக்கிறேன் என்றாள்.
1: இஸ் தர ஹத்கோலே சிபா கர் லே ஜாங்கி ஔர் காய் கி நாத் மே பூசே சே டக்கர் ரக் தூங்கி.
0: இப்படியாக கையெறி குண்டுகளை ஒளித்து மறைத்து எடுத்துச் செல்வேன். மாட்டுக்கு தீவனம் வைக்கும் கூடையில்

0: வைக்கோலை போற்றி வைத்து விடுவேன் என்றாள் ரமாவதி. நாந்தி என்றால் மாட்டுக்கு தீவனம் வைக்கும் ஒரு கூடை, பூசே என்றால் வைக்கோல்.
1: एक बार रमावती पहले भी ऐसे ही हथगोले भूसे में छिपाकर ले गई थी और नाद ने भूसे के नीचे दबा दिए थे.
0: இதற்கு முன்பேயே ஒரு முறை ரமாவதி இப்படியாகவே கையெறி குண்டுகளை வைக்கோலில் மறைத்து ஒளித்து எடுத்து சென்றாள். மாட்டின் தீவன கூடையில் வைக்கோல் கீழே திணித்து வைத்தாள்.
1: ரமாவதி பூசே கி தல்யா லேகர் கர் கே பாஹர் நிக்லி.
0: ரமாவதி வைக்கோல் கூடையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்தாள்.
1: ஏ லட்கி தல்யா மே கியா ஹே, ஏக் புலீஸ் வாலா போலா.
0: ஏ பொண்ணே, கூடையில் என்ன இருக்கு என்று ஒரு போலீஸ்காரர் கேட்டார்.
1: பையா இஸ்மே பூசா ஹே, கயா கோ டால்னே ஜா ரஹி ஹூ.
0: அண்ணே, இது வைக்கோல், மாட்டுக்கு போட எடுத்துக்கொண்டு போகின்றேன் என்றால் ரமாவதி.
1: அச்சா ஜா.
0: அப்படியா, சரி போ என்றார் போலீஸ்காரர்.
1: ரமாவதி அபி தோஹி கதம் படி தி கி தூசரா புலீஸ் வாலா போலா ருகோ.
0: இப்படி ரமாவதி சொல்லிவிட்டு இரண்டு அடி முன்னே சென்றதும் மற்றொரு போலீஸ்காரர் நில் என்று கூறினார்.
1: அப்னி டலியா முஜே தோ,
0: உனது கூடையை என்னிடம் கொடு என்றார் போலீஸ்.
1: போலீஸ் வாலேனே டலியா லேகர் ஜேசே ஹி பூசே மே ஹாத் டாலா உசே கிசி கடி சீஸ் கா அனுபவ் ஹுவா.
0: போலீஸ்காரர் கூடையை எடுத்து அதில் உள்ள வைக்கோலில் கையை நுழைத்ததும் அவரது கையில் ஒரு கெட்டியான பொருள் தென்பட்டது.
1: ஓ தோ யே ஹே ஹத் கோலே, போலீஸ் வாலா வியங்கிய சே ஹஸ்கர் போலா.
0: ஓ, இவை கையெறி குண்டுகளாயிற்றே என்று நையாண்டித்தனத்துடன் சிரித்துக் கொண்டு சொன்னார்.
1: தீன் ஹத் கோலே ஹே உஸ்னே பஹர் நிகாலே.
0: மூன்று வெடிகுண்டுகள் இருந்தன, அவைகளை வெளியே எடுத்தார்.
1: பூசே கி டலியா வஹி பட்டக் தி.
0: வைக்கோல் கூடையை அங்கேயே போட்டுவிட்டார் அந்த போலீஸ்காரர்.
1: உஸ்கி மா தர்வாசே பர் ஹி கடி தி.
0: ரமாவதியின் தாயார் கதவின் அருகில் நின்று கொண்டிருந்தாள்.
1: போலீஸ் வாலா ரமாவதி கி மா சே போலா, ஆப்கி லட்கி கோ கிரஃப்தார் கியா ஜாதா ஹே, வஹ ஹத் கோலே லேகர் ஜா ரஹி தி.
0: போலீஸ்காரர் ரமாவதியின் தாயாரிடம், உங்களது பெண்ணை கைது செய்கிறோம், ஏனெனில் அவள் கையெறி குண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்றாள் என்றார்.
1: போலீஸ் வாலா ரமாவதி கோ பக்கட்கர் தானே லே கே.
0: போலீஸ்காரர் ரமாவதியை பிடித்துக்கொண்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். தானா என்றால் காவல் நிலையம்.
1: உன் பர் கேஸ் சலா,
0: அவர் மீது வழக்கு நடந்தது.
1: தானே பர் உஸ்ஸே பஹத் சி பாத்தே பூச்சி கை, உசே சாட்டே பி மாரே கே பர் உஸ்னே கிராந்திகாரியோ கே பாரே மே குச் நஹி பதாயா.
0: அந்த போலீஸ்காரர்கள் ரமாவதியின் கன்னத்தில் அடித்து அறைந்தார்கள். ஆனாலும் ரமாவதி போராட்டக்காரர்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை.
1: தானேதார் நே உசே ருபே தேனே கா பி லாலச் தியா.
0: போலீஸ்காரர் உனக்கு பைசா கூட தருகிறோம் என்று ஆசை காட்டினார்கள்.
1: பர் ரமாவதி சுப் ரஹி.
0: ஆனாலும் ரமாவதி அமைதியாகவே இருந்தார்.
1: அந்த் மே உசே ஜெயில் மே டால் தியா கயா.
0: இறுதியில் அவளை சிறையில் தள்ளி அடைத்தார்கள்.
1: ஜெயில் சே ஆனே கே பாத் ஃபிர் வோ படாய் மே லக் கை.
0: சிறையில் இருந்து வந்த பிறகு மீண்டும் ரமாவதி படிப்பில் கவனம் செலுத்தினார்.
1: லேக்கின் உஸ்னே ராஜ்நீதி கா காம் நஹி சோடா.
0: ஆனாலும் அந்த ரமாவதி சுதந்திர போராட்டம் சார்ந்த பணியை விடவில்லை.
1: லோக் பதாதே தே கி ஏக் பார் ரமாவதி ஏக் ஜுலூஸ் கே ஆகே சல் ரஹி தி.
0: மக்கள் சொன்னார்கள் என்னவென்றால், ஒரு முறை ரமாவதி ஊர்வலம் ஒன்றில் முன்வரிசையில் சென்று கொண்டிருந்தாள் என்று.
1: வஹ ஜோர் ஜோர் சே அங்கிரேஜோ கே கிலாஃப் நாரே லகா ரஹி தி.
0: அந்த ஊர்வலத்தில் அவள் ஆங்கிலேயருக்கு எதிராக உரக்க கோஷமிட்டாள்.
1: தபி புலீஸ் வாலோனே பீட் பர் லாட்டி சலாதி.
0: அப்பொழுது போலீஸ்காரர்கள் ஊர்வலம் சென்ற கூட்டத்தின் மீது தடியடி செய்தனர்.
1: பக்தட் மச் கை,
0: கலவரம் ஏற்பட்டது.
1: லேக்கின் ரமாவதி புலீஸ் கி லாட்டியோ சே இத்னி காயல் ஹோ கை கி வோ ஃபிர் நா உட் பாய்.
0: ஆனால் ரமாவதி போலீஸ்காரர்களின் தடியடியால் காயமடைந்து எழுந்து நிற்க கூட முடியாதவளாய் ஆனாள். காயல் என்றால் காயம்.
1: உஸ்னே தம் தோட் தியா,
0: அவள் உயிரையே விட்டுவிட்டாள்.
1: ரமாவதி கே பாய் ஓர் மா கே பாரே மே கிசி கோ குச் பதா நஹி சலா.
0: ரமாவதியின் அண்ணன் மற்றும் அவரது தாயார் இவர்களை பற்றி எந்த விஷயமும் யாருக்கும் தெரியவில்லை.
1: சாச்சா கோ ரமாவதி கி இத்னி ஹி கானி சுன்னே கோ மிலி தி ஜோ உன்னோனே முஜே பதாயி.
0: எனது சித்தப்பாவுக்கு ரமாவதியை பற்றிய கதையை எவ்வளவு கேட்டாரோ அவ்வளவே அவரும் எனக்கு சொன்னார்.
1: அப் சாச்சா தோ இஸ் துன்யா மே ஹே நஹி.
0: இப்பொழுதோ எனது சித்தப்பாவும் இவ்வுலகில் இல்லை.
1: நஹி தோ மே உன்கே சாத் கான்பூர் ஜாதா ஓர் உஸ் கர் கோ தேக்தா.
0: அவர் இருந்திருந்தால் நானும் அவருடன் கான்பூர் சென்றிருப்பேன். கான்பூர் சென்று அந்த வீட்டையும் பார்த்திருப்பேன்.
1: ஜிஸ் பர் கிசினே லிக் தியா தா யஹாம் சிர் ஜுகாவ் யோ ரமாவதி கா கர் ஹே மே உஸ் கர் கே சாம்னே சிர் ஜுகாதா.
0: அந்த வீட்டில்தான் யாரோ ஒருவர் இப்படியாக எழுதியிருந்தார். அது என்னவென்றால், இங்கு தலையை வணங்கவும், இது ரமாவதியின் வீடு என்று. நான் அந்த வீட்டின் எதிரில் தலை வணங்கி இருப்பேன்.
1: அப்தோ ஐசா குச் பி சம்பவ் நஹி ஹே.
0: இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்லவே இல்லாமல்

0: पर रमावती की कहानी दिमाग में बैठी है।
1: ஆனாலும் ரமாவதியின் கதை என் நினைவிலேயே இருக்கிறது.
0: ரமாவதி கித்னி பகதூர் லடக்கி தி ஜிஸ்னே தேஷ் கி ஆசாதி கி லடாய் மே பாக் லியா ஔர் அப்னே பிராண் தே தியே.
1: ரமாவதி எவ்வளவு வீரமான பெண். அவள் நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாள். சரி ஹீரல், இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது. நாம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் டாக்டர் வி சௌமியா நாராயணன் அவர்கள். மாணவர் ஹீரல் ஷா. 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மூட்டு தசை மற்றும் இணைப்பு தசை மருத்துவர் டாக்டர் எஸ் ஷாம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை ஆறு, அணைக்கிடங்கு, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, ஊத்து, ராமநாதபுரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, நாகப்பட்டினம், செங்கோட்டை, ராதாபுரம், கன்னிமார், வேளாங்கண்ணி, முள்ளங்கினா விளை, அடையாமடை, கொடுமுடியாறு அணை, ராதாபுரம், பாலமோர், சேரன்மாதேவி, திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நாலுமுக்கு, வாலிநோக்கம், நாங்குநேரி, குலசேகரப்பட்டினம், இரண்யில், இளையான்குடி, அடவிநயினார் அணை, வெம்பாக்கோட்டை, கருப்பாநதி அணை, சிவகிரி, பெருஞ்சாணி அணை, முக்கூடல் அணை, புத்தன் அணை, சிவகங்கை, நாகர்கோவில், குண்டார் அணை, தக்கலை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.9-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்கள இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் குறைந்த வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர், கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி

அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரிடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில்

அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதியின் தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்போம்.

அன்புடைமை, பழிக்கு நாணுதல், பிறருக்கு உதவுதல், இரக்கப்படுதல், உண்மை பேசுதல் ஆகிய ஐந்து ஒப்பற்ற மதிப்பீடுகளே சான்றாண்மையை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். குறள் எண் 983, அதிகாரம் சான்றாண்மை.

0: அன்புடைமை, பழிக்கு நாணுதல், பிறருக்கு உதவுதல், இரக்கப்படுதல், உண்மை பேசுதல் ஆகிய ஐந்து ஒப்பற்ற மதிப்பீடுகளே சான்றாண்மையை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். குறள் எண் 983, அதிகாரம் சான்றாண்மை.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். லவ் டுடே திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்போம்.

0: மல்டிகிரெயின் மிக்ஸ் அதுதான்
1: அதுதான். இந்த ஆறு மில்லட்டையும் நீங்க வந்து ஒன்னோட ஒன்னு சேர்க்கவே கூடாது. இப்ப நீங்க வீட்டுல சத்துமாவுனா பொதுவா செய்ய வேண்டியது,
0: புரோட்டீனுக்கு
1: திணை,
0: அயனுக்கு
1: கம்பு, அவையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பாத்தீங்கன்னா.
0: இன்னும் நிறைய விஷயங்கள் சிறுதானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிய கேளுங்க. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 1:10 சென்னை அலைவரிசை 1 மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.
2: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது SP பாலசுப்ரமணியம் பிரீத்தி உத்தம் சிங் குரல்களில் ராசையா திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: திரைக்கானத்திற்கு நிறைவாக நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்போம். ஹரிஹரன் குரலில்.

0: திரைகானம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 6 மணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 திரைகானம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியின் 2வது பகுதி. எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்கள் வழங்கும் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்திச்சுடர், 9:30 ராமனே ராகம் இசைப்பேருரை

0: சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்கள் வழங்கும் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 ராமனே ராகம் இசைப்பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர். வீரராகவன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரெட் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். கரும்பின் இனிப்பும் பயனும் எழுதி வழங்கியவர் வி. லீலாவதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் வடகிழக்கு பருவ மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜி. இந்துமதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கும் 8:45 திரைகானம். 8:30 சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோவில் உரை சித்திரம். காலை 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா. மகாராஜபுரம் எஸ். கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு, எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே. அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். வி. வித்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பயோ ஃபார்மா சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி சிறுதானியங்கள் குறித்து சமையற்கலை வல்லுநர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே. வித்யாவதி. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. தற்காலத்தில் இதிகாசங்களின் அவசியம் உரை வழங்குபவர் சமஸ்கிருதத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் ஆர். குருபிரசாத் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். நாளை இரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி. மணிகண்டன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 6:04 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.5°C. பெய்த மழை அளவு 0.6 mm, பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.7°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C, பதிவான ஈரப்பதம் 58%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Anuja Kumar. Chief Justice of India, Justice Suryakant, has said that the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said that every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant relief for whatever is due under the law. Justice Suryakant made the remarks while addressing the 33rd Foundation Day of NHRC in New Delhi. Responding to the India bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night explaining why he was unable to meet them.
2: The doors of the Supreme Court are open to everyone. Any person, whether an ordinary citizen or a member of an elected body, has the right to approach us. Every citizen of India has this right. We will hear the grievances and address their concerns in accordance with the law and the legal framework. I received the letter.

0: உடனே அவருடைய உடல் ஜீவசக்தியற்ற ஜடப்பொருளைப் போல ஆயிற்று. தண்ணீரில் குதிக்கப் போனவர் படகிலேயே தடால் என்று விழுந்தார். படகிலே விழுந்த அதிர்ச்சியினாலோதானோ என்னமோ சுந்தர சோழர் துயிலும் கனவும் ஒரே காலத்தில் நீங்க பெற்றார். புயல் மழை காரணமாக வழக்கத்தை விட குளிர்ச்சி மிகுந்திருந்த அந்த வேளையில் அவருடைய தேகமெல்லாம் வியர்த்திருந்தது. இவ்வளவு நேரமும் கண்ட தோற்றங்கள் எல்லாம் கனவில் கண்டவை என்பதை உணர்ந்தபோது அவருடைய நெஞ்சிலிருந்து ஒரு பெரும் பாரத்தை எடுத்தது போன்ற ஆறுதல் ஏற்பட்டது. எதிரே பார்த்தார், அறையில் ஒருவரும் இருக்கவில்லை. தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. தாம் தூங்கிவிட்டபடியால் பக்கத்து அறையில் இருக்கிறார்கள் போலும். கையை தட்டி அழைக்கலாமா என்று எண்ணினார். சற்று போகட்டும், கனவு தோற்றத்தின் அதிர்ச்சிகள் நீங்கட்டும் என்று எண்ணிக்கொண்டார். அப்போது மேல் மச்சிலிருந்து ஏதோ மிக மெல்லிய சப்தம் கேட்டது. அது என்னவா இருக்கும்? முகத்தை சிறிதளவு திருப்பி சப்தம் வந்த திக்கை நோக்கினார். மேல்மச்சில் தூணை பிடித்து கொண்டு விளிம்பின் வழியாக ஓர் உருவம் இறங்கி வருவது போல தோன்றியது. சுந்தர சோழர் மிக்க வியப்படைந்தார். மேன்மாடத்திலிருந்து அவ்வாறு தூண்களின் விளிம்பின் வழியாக யார் இறங்கி வருகிறது? எதற்காக வரவேண்டும்? இத்தனை நேரம் கண்ட குழப்பமான கனவுகள் நினைவு வந்தன. இதுவும் கனவிலே காணும் தோற்றமா? இன்னும் தாம் தூக்கத்திலிருந்து நன்றாக விழித்துக் கொள்ளவில்லையா? இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக சுந்தர சோழர் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டார். ஒரு நிமிஷ நேரம் அவ்வாறு இருந்துவிட்டு கண்களை நன்றாக திறந்து அந்த உருவம் இறங்கிய திக்கை பார்த்தார். அங்கே இப்போது ஒன்றுமில்லை. ஆஹா, அந்த தோற்றம் வெறும் பிரமையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் உறங்குவதற்கு முன்னால் நிகழ்ந்தவற்றை ஞாபகப்படுத்திக் கொண்டார். முதன் மந்திரியும் அவருடைய சீடனும் இனிய குரலில் பாடிய தியாக விடங்கரின் மகளும் தாம் தூங்கிய பிறகு போய்விட்டார்கள் போலும். மலையமான் மகளும் தாதிமார்களும் வழக்கம் போல அடுத்த அறையில் காத்திருக்கின்றார்கள் போலும். குந்தவையை குறித்து தாம் முந்தன் மந்திரியிடம் குறை கூறியதை சக்கரவர்த்தி நினைத்து கொண்டு சிறிது வருத்தப்பட்டார். குந்தவை இணையற்ற அறிவும் முன்யோசனையும் படைத்தவள். ராஜ்யத்திலே குழப்பம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு இளவரசனை நாகப்பட்டினத்தில் இருக்கச் செய்திருக்கிறாள். அதை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டது தம்முடைய தவறு. தமது அறிவு சரியான நிலையில் இல்லை என்பது சில காலமாக சுந்தர சோழருக்கே தெரிந்திருந்தது. பின்னே இளைய பிராட்டியின் பேரில் கோபித்துக் கொள்வதில் என்ன பயன்? எதையும் அவளுடைய யோசனைப்படி செய்வதே நல்லது. இப்போது முக்கியமாக செய்ய வேண்டியது நாகப்பட்டினத்திலிருந்து இளவரசனை அழைத்து வர வேண்டியது. கடவுளே, புயலினால் அவனுக்கு யாதொரு ஆபத்தும் நேரிடாமல் இருக்க வேண்டுமே. உடன் குந்தவையிடம் அதை பற்றி கேட்க வேண்டும். பக்கத்து அறையில் இருப்பவர்களை அழைப்பதற்காக சுந்தர சோழர் கையை தட்ட எண்ணினார். ஆனால் இது என்ன? தம்முடைய தலைமாட்டில் யாரோ நடமாடுவது போல தோன்றுகிறதே. ஆனால் காலடி சுத்தம் மிக மெதுவாக, பூனை புலி முதலிய மிருகங்கள் நடமாடுவது போல கேட்கிறது. யாராக இருக்கும்? ஒருவேளை மலையமான் மகளா? தம் குமாரியா? தாதி பெண்ணா? தமது உறக்கத்தை கலைக்க கூடாது என்று அவ்வளவு மெதுவாக அவர்கள் நடக்கிறார்களா?
1: யாரது
0: என்று மெதுவான குரலில் சுந்தர சோழர் கேட்டார். அதற்கு பதில் இல்லை.
1: யாரது? இப்படி எதிரே வா
0: என்று சற்று உரத்த குரலில் கூறினார். அதற்கும் மறுமொழி இல்லை. சுந்தர சோழருக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. அது அவருக்கு குழப்பத்தையும் திகிலையும் உண்டாக்கியது. ஒருவேளை அவளாக இருக்குமோ? அவளுடைய ஆவியாக இருக்குமோ? கனவிலே தோன்றிய கிராதகி இப்போது நேரிலும் வந்து விட்டாளா? நள்ளிரவில் அல்லவா ஆடை ஆபரண பூஷிதையாக முன்மாலையிலேயே வந்து விட்டாளா? அல்லது ஒருவேளை நள்ளிரவு ஆகிவிட்டதா? அவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமோ? அதனாலேதான் ஒருவேளை மலையமான் மகளும் தம் குமாரியும் இங்கே இல்லையோ? தாதி பெண்களும் தூங்கிவிட்டார்களோ? ஐயோ, அவர்கள் ஏன் என்னை தனியாக விட்டுவிட்டு போனார்கள்? அந்த பாதகி கரையர் மகளாக இருந்தால் என்னை லேசில் விடமாட்டாளே? உள்ளம் குமுறி வெறிகொள்ளும் வரையில் போக மாட்டாளோ? அடிப்பாவி, உண்மையில் நீயாக இருந்தால் என் முன்னால் வந்து தொலை. என்னை எப்படியெல்லாம் வதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வதைத்து விட்டு போ. ஏன் பார்க்க முடியாதபடி தலைமாட்டில் உலாவி என் பிராணனை வாங்குகிறாய்? முன்னால் வா. இரத்த பலி கேட்பதற்காக வந்திருக்கிறாயா? வா வா. நீதான் மடியில் கத்தி வைத்திருப்பாயே. புலி கரடிகளை கொன்ற அதே கத்தியினால் என்னையும் கொன்றுவிட்டு போய்விடு. என் மக்களை மட்டும் ஒன்றும் செய்யாதே. நான் செய்த குற்றத்துக்காக அவர்களை பழிவாங்காதே. அவர்கள் உனக்கு ஒரு துரோகமும் செய்யவில்லையடி. நான் தான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஏறி கடலில் விழுந்து சாகும்படி நானா சொன்னேன்? நீயே செய்த அந்த கோரமான காரியத்துக்கு என்னை எதற்காக வதைக்கிறாய்? சுந்தர சோழர் தம்முடைய தலைமாட்டில் வெகு சமீபத்தில் ஓர் உருவம் வந்து நிற்பதை உணர்ந்தார். திகிலினால் அவருடைய உடம்பு நடுங்கியது. நெஞ்சு மேலே ஏறி தொண்டையை அடைத்துக் கொண்டது. கண்விழிகள் பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல இருந்தது. அவள்தான் வந்து நிற்கிறாள், சந்தேகமில்லை. அவளுடைய ஆவிதான் வந்து நிற்கிறது. தாம் நினைத்தபடியே கடைசியாக இரத்தப்பழி வாங்குவதற்கு வந்து

0: இருக்கிறது. தம் நெஞ்சில் கத்தியால் குத்தி தம்மை கொல்லப் போகிறது அல்லது வெறும் கைகளினாலேயே தம் தொண்டையை நெறித்து கொல்லப் போகிறதோ என்னவோ. எப்படியாவது அவள் எண்ணம் நிறைவேறட்டும். தாம் இனி உயிர் வாழ்ந்திருப்பதில் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. அந்த பேய் தம்மை பழிவாங்கிவிட்டு போனால் தம் மக்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடும் அல்லவா? இன்னும் சிறிது நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்தால் மந்தாகினி பேயின் ஆவி வடிவம் தம் கண்களுக்கு புலனாகும் என்று சுந்தர சோழருக்கு தோன்றியது. தலைமாட்டில் அவ்வளவு சமீபத்தில் அந்த உருவம் வந்து நிற்பது போல இருந்தது. அதன் நிழல் கூட அவர் முகத்திலே விழுந்தது போல இருந்தது. ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதற்கு எண்ணினார். அவ்வளவு தைரியம் வரவில்லை. நான் கண்களை இறுக மூடிக்கொள்ளுகிறேன், அதை செய்வதை விட்டுவிட்டு போகட்டும் என்று தீர்மானித்து கண்களை மூடிக்கொண்டார். சற்று நேரம் அப்படியே இருந்தார். அவர் எதிர்பார்த்தது போல அவர் நெஞ்சில் கூறிய கத்தி இறங்கவும் இல்லை. அவர் தொண்டையை இரண்டு ஆவி வடிவ கைகள் பிடித்து நெரிக்கவும் இல்லை. அந்த உருவம், அவர் தலைமாட்டில் நின்ற உருவம், அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டதாக தோன்றியது. ஆஹா, கரையர் மகள் அவ்வளவு சுலபமாக என்னை விடமாட்டாள். இன்னும் எத்தனை காலம் என்னை உயிரோடு வைத்திருந்து சித்திரவதை செய்ய வேண்டுமோ செய்வாள். இன்றைக்கு என் கண்ணிலே படாமல் திரும்பி தொலைந்து விட்டால் போலும். சரி சரி, யாரையாவது கூப்பிடலாம். யாராவது இந்த அறைக்குள்ளே வந்தால் இன்னும் இவள் ஒருவேளை இங்கேயே இருந்தாலும் மறைந்து போய் தொலைவாள்.
1: யாருங்கே, எல்லாரும் எங்கே போறீர்கள்
0: என்று உரத்த குரலில் கூவிக்கொண்டே சுந்தர சோழர் கண்களை திறந்தார். ஆஹா, அவர் எதிரே மஞ்சத்தில் கீழ்ப்புறத்தில் நிற்பது யார்? அவள்தான், சந்தேகமில்லை. அந்த வாய் பேச முடியாத பேய்தான். தலைவிரி கோலமாக நிற்கிறது பேய். அதன் நெற்றியிலே ரத்தம் கொட்டுகிறது. இரத்தப்பழி வாங்க வந்தேன் என்று சொல்லுகிறது போலும். சுந்தர சோழர் உரத்த குரலில் வெறி குண்டவரைப் போல அந்த ஆவி உருவத்தை பார்த்த வண்ணமாக கத்தினார்.
1: அடி, வாய் பேச முடியாத பேயே, நீ உயிரோடு இருந்த போதும் வாய் திறந்து பேசாமல் என்னை வதைத்தாய். இப்பொழுதும் என்னை வதைக்கிறாய். எதற்காக வந்திருக்கிறாய் சொல்லு. இரத்தப்பழி வாங்க வந்திருந்தால் என்னை பழிவாங்கி விட்டு போ. ஏன் சும்மா நிற்கிறாய்? என் முகத்தை இப்படி பரிதாபமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னிடம் ஏதாவது கேட்க வந்திருக்கிறாயா? அப்படியானால் சொல்லு. வாய் திறந்து பேச முடியவில்லை என்றால் சமிக்கையினாலே சொல்லு. வெறுமனே நின்று கொண்டு என்னை வதைக்காதே. உன் கண்ணிலே ஏன் கண்ணீர் ததும்புகிறது? ஐயையோ, விம்மி அழுகிறாயா என்ன? என்னால் பொறுக்க முடியவில்லையே. ஏதாவது சொல்லுகிறபடியாயிருந்தால் சொல்லு, இல்லாவிட்டால் தொலைத்து போ. போகமாட்டாயா? ஏன் போகமாட்டாய்? என்னை என்ன செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? என் அருமை மகனை, சின்னஞ்சிறு குழந்தையை காவேரி வெள்ளத்தில் அமுக்கிக் கொள்ள பார்த்தவள் நீதானே. கடவுள் அருளால் உன் எண்ணம் பலிக்கவில்லை, இனியும் பலிக்கப் போவதில்லை. அடிப்பாதகி, இன்னும் எதற்காக என் நெஞ்சை பிளக்கிறவள் போல பார்த்து கொண்டிருக்கிறாய்? போ, போ. போகமாட்டாயா? போகமாட்டாயா? இதோ உன்னை போகும்படி செய்கிறேன், பார்.
0: இப்படி சொல்லிக் கொண்டே சுந்தர சோழர் தமது அருகில் கை கட்டும் தூரத்தில் என்ன பொருள் இருக்கிறதென்று பார்த்தார். பஞ்ச உலோகங்களினால் செய்த அகல் விளக்கு ஒன்றுதான் அவ்விதம் கைக்கு கிடைப்பதாக தென்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு, போ பேயே போ என்று அலறிக்கொண்டு மந்தாகினி பேயின் முகத்தை குறிப்பார்த்து வீசி எறிந்தார். திருமால் எரிந்த சக்கராயுதத்தைப் போல அந்த தீபம் சுடர்விட்டு எரிந்த வண்ணம் அந்த பெண்ணுருவத்தை நோக்கி பாய்ந்தது. அப்போது சுந்தர சோழர் பேய் என்று கருதிய அந்த பெண் உருவத்தில் வாயிலிருந்து ஓர் ஓலக்குரல் கிளம்பிற்று.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மனத்தின் மூன்று நிலைகளாக விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த மூணும் கொள்ளப்படுகின்றன. இதனால கனவின் முக்கியத்துவம் எத்தகையதுன்னு தெரியுது. கனவு காணும் போது மூளையின் முன்பகுதி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஓய்வா இருக்குதான், அதாவது சிந்தனை ஆற்றல். ஆனா பார்வை பகுதி அல்லது காட்சி பகுதி விஷுவல் கார்டெக்ஸ் இயங்குதான். இமைக்குள்ள கண்கள் பக்கவாட்டிலையும் மேலும் கீழும் ரொம்ப விரைவா நகரும் போது நினைவுகளின் கலவை சீரற்று இருந்தாலும் ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டு மனத்திரையில வரும். ஆனா காட்சிகளும் இடங்களும் திடீர் திடீர்னு மாறும். விழிப்பு நிலையில ஏற்பட்ட கவலை, பயம், இதையெல்லாம் உறக்கம் சரி செய்யுதுன்னு சொல்றாங்க. ரேபிட் ஐ மூவ்மெண்ட், சுருக்கமா ரெம், இமைகளுக்குள்ள கண்களின் துரித இயக்க நிலை நரம்பியல் செயற்பாடுகளை சரிபார்க்குதான். இதை எல்லாத்தையும் சுருக்கி பழைய நினைவுகளும் புதிய நினைவுகளும் உண்மை நிகழ்ச்சிகளும் உள்ள கற்பனைகளும் கனவுகளாக உருவெடுத்துன்னு

0: சுந்தர சோழரின் விசித்திர அனுபவங்களை ஆசிரியர் தமக்கே உரிய பாணியில சொன்னதை கேட்டோம். அமைதியான கடல், படகுல அவரும் பூங்குழலியும், திடீர்னு புயல் வீசுது, உடனே அமைதி, இருள் விலகுது, ஒளி பிறக்குது, களம் மாறுது. படகுல பூங்குழலி இல்ல, இருப்பது மந்தாக்கினி. பூங்குழலி பாடினா இவளால் பேச முடியாது. கடல்ல விழுந்து உயிரை விட்டவ காவேரி வெள்ளத்திலிருந்து வெளிப்பட்டா, குழந்தை அருள்மொழிய கொல்ல பார்த்தா, ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் கட்டின அன்னைக்கு அந்த புறத்துல பெண்களின் மத்தியில ஆவி வடிவத்துல அவனை கொடூரமா உற்று பார்த்தா. அதுக்கப்புறம் சுந்தர சோழரின் சயனாரேக்கே வந்து எச்சரிக்கை செய்தார். இப்போ அவளுடைய நடமாட்டம் ஒருவித வெறித்த நிலைக்கு அவரை கொண்டு போயிட்டது. இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ் 850 ஆண்டுகளுக்கு முன்னால ஈழ வரலாற்றில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு கொடூர கொலை பத்தி. சந்தமுக சிவன் என்ற அரசனை அவன் சகோதரன் யசசாலகதீசன் நீர் விளையாட்டின் போது சூழ்ச்சியால் கொன்று ஆட்சியை பிடிச்சான். இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பார் சுந்தர சோழர். அதனால தான் கனவுல அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அவரை வேதனைக்கு உள்ளாக்கியது போலும். நிமி என்கிற சொல்லுக்கு இமைத்தல், சிமிட்டுதல் என்று பொருள். நிமிஷம் என்கிற தொடர் ஒரு மணி நேரத்தின் 60 ஒரு பங்காக கொள்ளப்பட்டாலும் இந்த பகுதியில சற்று நேரம்னு கொள்வது பொருத்தமாயிருக்கும். தலை மாடு, படுக்கையில தலை வச்சு படுக்கிற முனை, கால் வைக்கிற முனை கால் மாடு. கால் மாடு தலை மாடு அறிந்து படுன்னு சொல்லுவாங்க. அதாவது எதையும் முறையா செய்யணும்னு பொருள். தொலைவில் இருக்கிற ஒரு ஊருக்கு அடிக்கடி போறவரை பத்தி சொல்லும் போது அவருக்கு அது தலைமாடு கால் மாடு மாதிரிம்பாங்க. சில பகுதிகளில் இதே கருத்தை கொல்லை தலை மாடு மாதிரின்னு சொல்றதும் உண்டு. அதாவது வீட்டுக்குள்ள தலை வாசல்லிருந்து புழக்கடை வரை மாதிரின்னு அர்த்தம். சரி, மதுரையும் ஈழமும் தொண்டை மண்டலமும் கொண்ட அந்த ராஜகேசரி வர்மர் சுந்தர சோழர் படுத்தபடி வீசி எறிஞ்ச அகல் விளக்கு மந்தாகினிய எங்க தாக்கிச்சோ பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரை இசை பாடல் ஒன்று. பம்பாய் ஜெயஸ்ரீ, ஹரிஷ் ராகவேந்திரா, ஓ எஸ் அருண் குரல்களில் மஜ்னு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற முப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார்.

0: கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி பதக்கங்களை பெற்றுத்தந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முப்படையைச் சேர்ந்தவர்கள் 6 தங்கம், 11 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களை வென்றதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தீவிர பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பதக்கம் வென்றவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இலவச வேட்டி சேலை வந்து பணிகள் வெகு விரைவாக நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் கொடுத்தாச்சு. நெசவாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துறை அதிகாரிகளோட எல்லா ஆலோசனையும் பண்ணி இந்த வாரம் அவங்களுக்கு கூலி உயர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடும். ஈரோடு மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓடைகளை தூர் வருவது சம்பந்தமாக, அதே போல சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஆய்வு பண்ணி அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். வரும் மழைக்காலத்துல வந்து ஈரோடு மாநகராட்சியில எந்தவித மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில என்னென்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
0: சமூக மேம்பாட்டிற்காக துணை நிற்கும் நிறுவனங்களும் தனிநபர்களும் சமூக நீதி அறக்கட்டளை மூலம் பங்களிக்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு கேட்டுக் கொண்டார். இன்று சென்னையில் சமூக நீதி அறக்கட்டளையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திரு வன்னியரசு தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதியில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது.

0: இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தாவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கோரிக்கைகள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் முக்கம்பட்டியில் உள்ள அலங்கார மீன்வளர்ப்பு பண்ணைகளில் மத்திய மீன்வளத்துறை செயலர் டாக்டர் அபிலாஷ் லிக்கி இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். அரியலூரில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி மின்திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பொதுக்கி வைக்கப்பட்டிருந்த நட்சத்திர ஆமைகளை மீட்ட வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-3, 15-3 என்ற செட் கணக்கில் உகாண்டாவின் கிளாரி நமிரம்பேவை வென்றார். இதர முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நிஷல் சந்த், தேவ் ரூபாரெலியா, தன்வி பற்றி, பாருல் சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: இருக்கு
3: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திற்காக கிருஷ்ணராஜ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: தேவா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் விஜய் பாடியிருக்கும் பாடல்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி.

மனம் இனிக்கும் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7 மணி. திரைகானம் கேட்போம். உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரல்களில் உல்லாசம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ரகுராஜா அவர்கள்.
1: மதுரை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மதுரையில் நடைபெற்றது. இம்முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இம்முகாமில் 82 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 4,261 வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டனர். 180 மேற்பட்ட வேலை அளிக்கும் நிறுவனங்களும் 8 திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களும் கலந்து கொண்டு 31 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 764 வேலை நாடுனர்கள் தேர்வு செய்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், கடந்த 8 முதல் 10 ஆண்டுகளாக அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் TNPSC மற்றும் இதர தேர்வு முறைகள் மூலம் விரைவாக நிரப்பப்பட்டு வருகின்றன என்றார். குறிப்பாக மின்சாரத்துறையில் கடந்த ஆட்சி காலங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களே பணியமர்த்தப்பட்ட நிலையில் தற்போது ஒரே ஆண்டில் 10,000 பேரை தேர்வு செய்து பணியமர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனை இரத்த மையம் சார்பில் தேசிய தன்னார்வ இரத்த தானதாரர்கள் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வெள்ளி விழா கலையரங்கில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இரத்த தான முகாம் ஏற்பாட்டாளர்கள், ஆதரவு நிறுவனங்கள், தானதாரர்கள் மற்றும் அரிய வகை இரத்த குழு தானதாரர்கள் என சுமார் 160 குருதி கொடையாளர்களுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக மதுரை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ துணை அறிவியல் பிரிவு, மருந்தியல் கல்லூரி, செவிலியர் கல்லூரி மற்றும் செவிலியர் பள்ளி ஆகிய பிரிவுகளுக்கான இரத்த கொடையாளர்கள் மன்ற கிளையையும் ஆட்சியர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர், எண்ணற்ற உயிர்களை காக்கும் ஆற்றல் கொண்ட இரத்த தானம் என்பது மிகவும் எளிய, பாதுகாப்பான மற்றும் மனிதநேயத்தின் மிக உயர்ந்த

0: தேவையாகும் என்றார். மேலும் தேவையான நேரத்தில் தகுந்த இடத்தில் பாதுகாப்பான ரத்தம் நோயாளிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்து உயிர்களை காக்க பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மண்டலத்தில் விரிவுபடுத்தப்பட்ட வெற்றி பயணம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் 705 பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் விரிவாக்கத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டலத்தின் மூலம் மாநகரம் மற்றும் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் 460 சாதாரண கட்டணமுள்ள நகர் பேருந்துகள், 64 எக்ஸ்பிரஸ் பேருந்துகள், 196 டீலக்ஸ் பேருந்துகள் என மொத்தம் 665 நகர பேருந்துகளும் மேலும் 40 புறநகர் பேருந்துகளும் சேர்த்து மொத்தம் 705 பேருந்துகள் மகளிருக்காக இயக்கப்படுகின்றன என அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டல நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தலைமையில் திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாய முதலீட்டு நிதியாக தலா ₹50,000 பெறுவதற்கான காசோலையை 2 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அமைச்சர் வழங்கினார். மேலும் நுண்ணுயிர் பாசன திட்டம், மலை தூவான், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்பன உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், அனைத்து துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் தொடர்பான முன்மொழிவுகள் இருப்பின் அவற்றை உடனடியாக தனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார். அவ்வாறு பெறப்படும் முன்மொழிவுகளை அரசின் கவனத்திற்கு விரைவாக எடுத்துச் சென்று உரிய நலத்திட்டங்களை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி புற்றுநோய் அறுவை சிகிச்சை சுரேஷாவில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பயிலரங்கம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பயிலரங்கை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிஷாந்த் கிருஷ்ணா துவக்கி வைத்து விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட்டார். முன்னதாக மார்பக புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைந்த பெண்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பேசிய அவர்கள், புற்றுநோயை கண்டு அஞ்சாமல் உரிய சிகிச்சையை உரிய நேரத்தில் பெற்றால் நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு நலமுடன் வாழ முடியும் என தங்களது நம்பிக்கையை அனுபவம் பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் நடைபெற்ற இந்த பயிலரங்கத்தில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அறிந்து கொள்ளுதல், உரிய மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் தொடக்க நிலையிலேயே முறையான சிகிச்சை பெறுதல் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த விழிப்புணர்வு பயிலரங்கின் முதன்மையான நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் இடம்பெறுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு நாளை நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டினார். இம்மாநாடு வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி

0: பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தது. இருப்பினும் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையம் மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான இடமாக ஜந்தர் மந்தர் அறிவிக்கப்பட்டதை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது இடங்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு 3 புதிய இடங்களை பரிந்துரைத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராம்லீலா மைதானம், புராரி மைதானம், கிழக்கு தில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகியவை போராட்டங்களுக்கான புதிய இடமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக சர்வதேச எஃகு சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் எஃகு வர்த்தகம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பொருளாதார அடிப்படையில் பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கை.
1: இந்தியாவின் நேரடி அந்நிய முதலீட்டுக் கொள்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருகிறது. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, காப்பீடு, விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% உயர்த்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, விண்வெளி மற்றும் காப்பீட்டுத் துறையில் இது 100% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. 2014 தொடங்கி 2025 வரை 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டன. முதலீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 89 லிருந்து 118 அதிகரித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசினார். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது பெரிய அளவில் பயன் தந்துள்ளதாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாராயணன் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
0: தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார்.

0: உள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக குறை கூறினார். தொலைநோக்கு பார்வையற்ற தலைமை காரணமாகத்தான் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக எவ்வித போராட்டங்களையும் நடத்தவில்லை என்று குறை கூறினார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை உள்ளது என்ற போதிலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறானது என்று திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொபிசோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணைச் செய்தி. எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு மத்திய அரசாங்கம் எண்ணெய் வித்துக்கள் விவசாயி நண்பன் என்ற செயலியை உருவாக்கியிருக்கிறது. எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா என்ற செயலியை பயன்படுத்துங்கள். இந்த செயலி விவசாயிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. நீடித்த நிலையான எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி முறைகள், பயிர் மேலாண்மை, புத்திசாலித்தனமான சாகுபடி நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ள இந்த செயலியை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹைதராபாத்தில் உள்ள ICARன் இந்திய எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒரு புதிய முயற்சிதான் இந்த செயலி. நமது மொழியிலேயே தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம். எண்ணெய் வித்து பயிர்களுக்கான வழிகாட்டுதல் முழுமையாக இருக்கும். 24 மணி நேரமும் இந்த செயலியை அணுகலாம். இது பற்றி மேலும் அறிய உடனடியாக வாட்ஸ்அப் செய்யுங்கள். 9140024598180. உழவர் பெருமக்களே, நீங்கள் பயிர் சாகுபடி செய்கிறீர்கள், அதிலிருந்து விளைச்சலும் கிடைக்கிறது. விளைச்சல் போக பயிர்களில் இருந்து பயிர் கழிவுகள் கிடைக்கின்றன. அவற்றை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் பல இடங்களில் இந்த பயிர் கழிவுகளை விவசாயிகள் தீ வைத்து எரிப்பதாக அறிகிறோம். குறிப்பாக நெல் சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கழிவுகளை தீ வைத்து எரிக்கிறார்கள். இதனால் சுற்றுப்புறச் சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. மனித உயிர் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் பேராபத்து ஏற்படுகிறது. இப்படி தீ வைத்து கொளுத்துவதால் காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மண் வளம் குறைகிறது. பசுமை இல்ல வாயுக்கள் அதிகரிக்கின்றன. காலநிலை மாற்றம், உடல்நிலையில் மாறுபாடு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் நீடித்த நிலையான

வேளாண்மையில் மாறுபாடு ஆகியவை ஏற்படுகின்றன. எனவே விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்து அதில் கிடைக்கும் விளைச்சலை காசாக்குகிறோம். அதேபோல் கழிவுகளையும் காசாக்கலாம், அல்லது கழிவுகளை மக்க வைத்து உரமாக்கலாம், அல்லது கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை அனைவரும் நினைவில் கொள்வோம், சிந்தித்து செயல்படுவோம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்ககத்தில் இருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இம்மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உழவர் இல்லத்தில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பு மற்றும் தொழில் முனைதல் குறித்த மகளிருக்கான ஒருநாள் சிறப்பு பயிற்சி பட்டறை நடைபெறவுள்ளது. இதில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பின் மூலம் சிறந்த சுயதொழில் வாய்ப்புகள் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் செல்லப்பிராணிகளுக்கான மருத்துவர்கள், நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் நேரடி வழிகாட்டுதல்களை வழங்கவுள்ளனர். சுயதொழில் துவங்க உதவிகள் மற்றும் தொழில் திட்டங்கள் பற்றிய முழு விவரங்கள் இந்த பயிற்சி பட்டறையில் வழங்கப்படும். பயிற்சி நிறைவில் பங்கு பெறுவோருக்கு சான்றிதழும் வழங்கப்படும். உரிய கட்டணம் செலுத்தி விருப்பமுள்ளோர் முன்பதிவு செய்வது அவசியம். இம்மாதம் 27ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள இந்த ஒருநாள் பயிற்சி பட்டறை குறித்து மேலும் விவரங்களுக்கு 9865016174 மீண்டும் அறிவிக்கிறோம், 9865016174 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஆர்வமுள்ளோர் farmerstrainings@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதலில் அணுகுவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்கள் அசோலா வளர்க்கலாம். அசோலா வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் முக்கிய பங்காற்றுகிறது. சிறிய தொட்டிகளில் 1 முதல் 2 அடி உள்ள தொட்டிகளில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு முதலில் மண் பரப்ப வேண்டும். பின்னர் 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீரை நிரப்ப வேண்டும். 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ மாட்டுச்சாணம் என்ற அளவிலும் 200 கிராம் அசோலா மற்றும் 5 கிராம் சூப்பர் பாஸ்பேட் உரமும் இட வேண்டும். இப்படி வளர்க்கப்படும் அசோலாவை 7 முதல் 10 நாட்களுக்கு 1 முறை அறுவடை செய்யலாம். அசோலாவின் நன்மைகள்: வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றி நைட்ரஜனை நெற்பயிருக்கு கிடைக்கச் செய்கிறது, அதாவது தழைச்சத்தை கிடைக்கச் செய்கிறது. மண்ணில் கரிமப் பொருட்கள் அதிகரித்து மண் வளம், கட்டமைப்பு மற்றும் ஊட்டச்சத்து மேம்படுத்தப்படுகிறது. களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. மாடுகளுக்கு 1 நாளைக்கு 1 முதல் 2 கிலோ, ஆடுகளுக்கு 1 நாளைக்கு 300 முதல் 500 கிராம், கோழிகளுக்கு 1 நாளைக்கு 20 முதல் 30 கிராம் என்ற அளவில் அசோலாவை உணவாக கொடுக்கலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி இப்போது கேட்போம்.

0: கால்நடை வளர்ப்பும் எல்லினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சி. வள்ளி, இங்க பாரு, எங்க அம்மா கருப்பட்டி பணியாரம் செஞ்சாங்க. உனக்கு பிடிக்குமேன்னு சுட சுட கொண்டாந்துருக்கேன். இந்தா பிள்ள, சாப்பிடு.
1: இப்படி வச்சு செல்வி, நான் சாப்பிட்டுக்கிறேன்.
0: ஏன் கையில கூட வாங்க மாட்டற? கோவமா இருக்கியா என்ன? என்ன சத்தத்தைய காணோம், அப்ப கோவமா தான் இருக்கியா?
1: இல்லையா, பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் நம்ம முத்தழக பார்த்தேன்.
0: சரி, அதுக்கு என்ன?
1: அதுக்கு என்னவா, வெயில் அதிகமா இருக்கிறதால உங்க ஆடு மாடுகளை இப்படி பாத்துக்கணும், இப்படி தீவனம் கொடுக்கணும்னு நீ தான் சொன்னியாமே. ஏன் வள்ளி, நீ தானே அவளுக்கு உயிர் தோழி. செல்வி உனக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லலையா அப்படின்னு முத்தழகு என்ன கேட்டா.
0: வள்ளி, முத்தழகு நேத்து என்ன பார்க்கும்போது இத பத்தி ஏதோ கேட்டா. நானும் எனக்கு தெரிஞ்சத சொன்னேன்.
1: இப்படி சொன்னா எப்படி?
0: வேற எப்படி சொல்ல? கால்நடைகள் பராமரிப்பு பத்தி நம்ம ஊரு கால்நடை மருத்துவமனையில கூட்டம் நடக்க போகுது, அதுக்கு உன்னை கூட்டிட்டு போகதான் வந்தேன்னு சொல்லட்டுமா?
1: நீ நெசமாவா சொல்ற?
0: பிறகு உன்னை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன்,

0: ஆனா நீதான் கோவமா இருக்கியே.
1: கோவமாலாம் இல்ல, இதோ ரெண்டு நிமிஷத்துல கிளம்பிடுறேன்.
0: ரெண்டு நிமிஷத்துல கிளம்பி வரேன்னு சொன்னேன், ஆனா
1: நேரம் கூட குறைய ஆனாலும் கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டோம்ல. வா இப்படி உட்காருவோம். இதோ விவரம் சொல்ல வராங்களே. ஆமா, எதை பத்தின விவரங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம்?
0: எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகளை பத்தி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ் அவங்க எடுத்து சொல்றாங்க, கேட்டுப்போமா?
2: அன்பார்ந்த கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த ஆண்டு இந்த எல்நினோ என்கின்ற பருவகால சூழல் மாற்றத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது. இதன் காரணமாக கால்நடைகளுக்கு பெரும் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. மழையின் அளவு குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் வெயில் மிக அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெயில் அதிகமாக வரும்போது கால்நடைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பசுந்தீவனமாகட்டும் அல்லது உலர்த்தீவனமாகட்டும், ரெண்டுமே கிடைக்கிற அளவு குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எல்நினோ எங்கெல்லாம் அதிகமாக தாக்கும்னு பார்த்தோம்னா, தமிழகம் முழுதுமே தாக்கம் அதிகமாக இருந்தால் கூட ரொம்ப அதிகமான தாக்கத்துக்கு உள்ளாகிறது பார்த்தீங்கன்னா உள் மற்றும் மத்திய மாவட்டங்கள், உதாரணமாக ஈரோடு, கோவை, நாமக்கல், அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி, கரூர், இங்கே வெள்ளூர் மாவட்டம், இதை சார்ந்த பகுதிகள், இங்கெல்லாம் வந்து வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வறட்சி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அங்கே வந்து நிலத்தடி நீரும் குறையும். நிலத்தடி நீர் குறைஞ்சதுனா நம்மளுக்கு வந்து தண்ணீர் கிடைக்காது, பயிர் பண்ண முடியாது. கால்நடைகளுக்கும் தண்ணீர் குறைவாக தான் இருக்கும், பயிரும் குறைவாக இருக்கும். ரெண்டுமே பாதிக்கும் போது கால்நடைகளோட குறிப்பாக கறவை மாடுகளோட உற்பத்தி திறன் வந்து குறையும். பால் உற்பத்தி கிட்டத்தட்ட 20% வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ஏதோ நோய் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட இந்த எல்நினோ வெப்ப தாக்கத்தினால வர்ற ஒரு விளைவு அப்படிங்கிறத நம்ம கால்நடை பண்ணையாளர்கள் புரிஞ்சுக்கணும். வரும் நவம்பர் மாதத்திலிருந்து இன்னும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக கூடும் என்று பல வானிலை அறிக்கைகள் கூறுகின்றன. இதே மாதிரி 2027 வருடம் இப்போ ஜனவரியிலிருந்து ஆரம்பித்தோம்னா மார்ச் ஏப்ரல் வரைக்குமே கூட இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ அதே காலத்துக்கு வெப்பம் நிறையா இருந்துச்சுன்னா கட்டாயமாக கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படும், உடல்நிலை பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. பால் உற்பத்தியும் எல்லா உற்பத்தி திறனும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆடுகளாகட்டும் கோழிகளாகட்டும் எல்லாத்துக்குமே உற்பத்தி திறன் குறையறக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏப்ரல் முடிகிற சமயத்தில் வெப்பம் குறையும்னு அறிக்கைகள் சொன்னால் கூட அடுத்த வருஷத்துக்கான கோடை காலம் ஆரம்பிக்குது ஏப்ரல் மாதத்திலிருந்து. அது முடியும் போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட அடுத்த செப்டம்பர் அக்டோபர் மாதம். இப்படி பார்த்தோம்னா இன்னும் ஒரு வருட காலத்திற்கு நம்மளுக்கு எல்நினோ மற்றும் அடுத்த வரும் காலத்தோட கோடைகால தாக்கமும் நம்மளுக்கு அதிகமாக இருக்க போகுது. இதிலிருந்து நம்ம கால்நடைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மெயினாக வந்து தீவனம் தான். தீவனத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்போ நம்மளுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற சமயம், இந்த பருவமழை நல்லபடியாக பெஞ்சதுன்னா நல்லது, பட் எல்நினோ தாக்கத்தினால மாறி பெயருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு மலை சார்ந்த மானம் பார்த்த பூமிகள் விளையிற பயிர் வகைகளை, குறிப்பாக கால்நடை பயிர்களை, இந்த செஞ்சோளம் அப்படிங்கிற சோளத்தட்டு வகைகளெல்லாம் நம்ம பயிர் செஞ்சோம்னா அடுத்த வருஷத்துக்காவது அதை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு உபயோகமாக இருந்துட்டு இருக்கும். சில சமயம் இந்த வெயில் இருக்கும் போதே மழை பெஞ்சிரும், அந்த மழை தொடர்ச்சியாகவும் பெய்யாது, திடீர்னு ஒரு 2-3 மழை பெஞ்சிட்டு நின்றோம். அப்போ என்ன அது, இந்த தொடர்ச்சியான வெப்பம், திடீர்னு மழை, குளிர்ச்சி, இந்த சமயம் இந்த நோய் உண்டாக்குற கிருமிகள், ஒரு குறிப்பாக உண்ணிகள், கால்நடைகள் ஆடு மாடு நம்ம உண்ணின்னு இந்த பெரிய பெரிய பூச்சி மாதிரி இருக்கும், இந்த உண்ணிகளும் சரி, இந்த கியூலிகாய்ட்ஸ் அப்படின்னு ஆடுகள் இருக்கிற அது ஒரு பூச்சி, சின்ன பூச்சி, அதுவும் சரி, அப்புறம் கொசு வகைகள், இதுகள்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த கொஞ்சம் மழை பெஞ்சாவே இது அதிகமாக உற்பத்தி ஆகிடும். அப்போ என்னாகும், அதிகமாக உற்பத்தி ஆகும்போது அதுகள் இருக்கிற சில நோய் கிருமிகள், அது அந்த உண்ணி போய் மாட்டில் உட்காந்து கடிச்சிச்சுனாவோ இல்லை ஆடுகளை கடிச்சிச்சுனாவோ அந்த உண்ணியிலிருந்து வர்ற நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் இந்த உண்ணி இப்படிங்கிற பூச்சிகளில் சில வைரஸ் கிருமிகள் போன்ற கிருமிகள் இருக்கும், அதனாலேயும் கூட சில நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடுகளில் நீளநாக்கு நோய் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் கிருமியினால் வருது, அந்த தாக்கமும் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. முக்கியமான விஷயம், எப்பெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அப்போல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க, பயிர் பண்ணுறக்கும் வச்சுக்கோங்க, பயிரில் முக்கியமாக தீவன பயிர் பண்ணுறக்கு வச்சுக்கோங்க.

செஞ்சோளத்துக்கெல்லாம் ரொம்ப குறைவான தண்ணி இருந்தாவே போதும். எந்த வகையான சோளத்தை இருந்தாலும் பயிரிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடலைக்கொடி கிடைச்சதுன்னு வாங்கி வச்சுக்கோங்க. எதெல்லாம் இப்போ இருந்து கிடைக்குதோ அந்த வரத்தீவனங்கள்லாம் எடுத்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு மலைக்கு நுழையாமல் மூடி வச்சு மேடான தரையில் வச்சு பாதுகாத்துட்ருங்க. ஏன்னா அதில் பூஞ்சனம் வந்துடும். ஒருவேளை இந்த மலையில் உங்கள்ட்ட நல்ல புல் வளர்ச்சி இருக்குது அப்படின்னா, இப்போ பசும்புல் நிறைய உற்பத்தி பண்ணுற இடத்துல இப்போ இந்த 5x29 அந்த வகையிலலாம் பண்ணிட்டுருக்கவங்கலாம் வந்து நேப்பியர் புல் பண்ணுறவங்கலாம் வந்து அதை கொஞ்சம் அறுவடை பண்ணி இந்த சைலேஜ் அப்படிங்கிறத ஊறுகாப்புள் அந்த ஊறுகாப்புள்ள தயாரித்து வச்சுக்கணும். இது பற்றிய தகவல்கள் வேணும்னா எல்லா மாவட்டத்துலேயும் அந்த மாவட்ட தலைநகர்களையோ ஆறுகளையோ பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்கள் இருக்கும், அங்கே அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டைலோ அப்படிங்கிற புல்வாய கொழுக்கட்டை புல் செங்கரஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக விதைகளை வாங்கி மலைக்கு முன்னாடி தூவி விட்டீங்கன்னா இந்த மலையில் அது வளர்ந்து அது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் காலத்துக்கு பலன் கொடுக்கும். அது இந்த கொழுக்கட்டை புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய புல்வகைகள், அது மாதிரி வச்சுக்கணும். வைக்கோல் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வைக்கோலை பாதுகாப்பாக வாங்கி வச்சுக்கிறது அடுத்த 1 வருஷத்துக்கு நல்லது. வைக்கோலை வந்து மற்ற பயன்பாட்டுக்கு கொடுக்கறத தவிர்க்கணும். பண்ணையாளர்கள் வந்து வைக்கோலை கால்நடைகளுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நம்ம இந்த 1 வருஷத்துக்கு இருக்கிற வைக்கோலை முழுதும் கால்நடைக்கு பயன்படுத்துறது தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். இன்னொன்று, எல்லா வீடுகள்லையுமே இப்போ வந்து சின்ன இடம் இருந்ததுனா கூட கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு 3 அடி அகலம் இருக்கிற இடத்துல கூட அசோலா அப்படிங்கிற ஒரு பசுந்தீவன வகையை நீங்க பயிர் செய்யலாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது கூட வெயிலில் இழக்கிற சத்துக்கள் எல்லாம் இந்த அசோலா கொடுக்கறது மூலம் நம்ம மீட்டெடுத்துக்க முடியும். இதுதான் தீவனத்தில் பார்க்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது கொட்டகை அப்புறம் கால்நடை, இதில் என்ன பண்ணுறது? கொட்டகைகள் அப்படின்னா பழைய காலத்துலலாம் வந்து பனையோலை கொட்டைகள் இருக்கும், தென்னோலையில் வேஞ்ச கொட்டைகள் இருக்கும். இதுகெல்லாம் உடலுக்கு, கால்நடை உடல்நலத்துக்கும் மனித உடல்நலத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நவீன காலங்களில் தகர கொட்டைகளோ அல்லது ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டைகளோ இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், அதுங்களுக்கு மேலே 2 வகையாக பண்ணலாம். ஒன்று, இந்த ஸ்ப்ரிங்க்ளர் அப்படிங்கிறதெல்லாம் தண்ணியை பீச்சி அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் உபகரணங்களை நீங்கள் பொருத்தலாம். இன்னொன்று, இப்போ ஈரோடு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஓட்டுக்கு மேலேயே தென்னவளை, பனவளை இல்லை கரும்பு தொகைகளை வச்சு அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கான நடைமுறைகளை அவங்க பண்ணுவாங்க. அது மேலேயும் வச்சுட்டு அதுலேயும் ஸ்ப்ரிங்க்ளர் அடிச்சுட்ருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுன்னா இந்த கொட்டைக்கு உள்ளே வர வெப்பம் வந்து குறைஞ்சிரும், கால்நடை தாக்குற வெப்பம் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிற பகுதியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேப்ப மரம், ஆலமரம் அந்த மாதிரி நல்லா பெரிய மரங்களை வச்சுருந்தீங்கன்னா அந்த மரத்தடி நிலையில் கொண்டு கால்நடைகளை கட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 10 or 11 மணிலிருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் கொட்டைகளுக்கு உள்ளாமல் கால்நடைகள் கட்டாமல் இந்த மாதிரி மரத்தடி நிழல்களில் கட்டி வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே உடம்புல ஒரு 2 பக்கெட் தண்ணியோ அல்லது பைப் இருந்ததுன்னா பைப் பிடிச்சி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி ஒரு 3 மணி வாக்கிலையும் ஒரு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லது. குடிக்கிறதுக்கு நிறைய நல்ல தண்ணி கொடுத்துட்டுருங்க. ஒரு கை உப்பு போட்டு கொடுக்கறது இன்னும் நல்லது. ஏன்னா நிறைய நீராகாதார இழப்பு ஏற்படும் வெயில்னால, நீர் சத்து குறைஞ்சிரும் உடம்புல, அது சார்ந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற அந்த சத்துக்கள் குறைய வாய்ப்பு இருக்கும். ஒரு கை உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உள்ள கூட வந்து நீர் துகள்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி அதுக்கான ஸ்பெஷல் ஃபேன் மின்விசிறிகளை வச்சு நீங்கள் பண்ணலாம். எப்பவுமே தண்ணி அடிச்சுடும் போது ஒரு ஃபேன் கடியோ காத்தோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும்போது குளிர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும், வெறும் தண்ணியை மட்டும் மேலே ஊற்றுறதுக்கு மேலே. அதே மாதிரி இப்போ சில பேர் கோணிப்பைகளை நினச்சி எறும்பு மேலே மாடு மேலாம் போட்டுவிடுவாங்க, அது நல்ல பழக்கம். அந்த மாதிரி பண்ணும்போது கூட வந்து ஒரு ஃபேன் கடியை அதை நிற்க வைக்கணும். வெறும் கோணி மட்டும் போட்டுவிட்டிங்கன்னா அப்போ கூட வெப்பம் கம்ப்ளீட்டாக குறையும்னு சொல்ல முடியாது. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிகிட்ருக்கணும். மெயினாக வந்து தீவனம் கொடுக்குற டைம் அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு வந்து மேய்ச்சல்கள்லாம் ஓட்டுறதா இருந்து நீங்கள் இருந்தீங்கன்னா காலையில் நேரத்தில் அதிகாலையிலே 6 மணி 5 மணி 6 மணிக்கு மேய்ச்சல் தரைகளை கொண்டு போயிட்டு ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம கட்டுத்தரை கொண்டு தர்றது நல்லது, ஆடுகளாகட்டும் மாடுகளாகட்டும். அதே மாதிரி தீவனம் கொடுக்கறதும் ஒரு 10 மணிக்கு முன்னாடி கொடுத்துருங்க. ஆடுற தீவனங்கள் எது கொடுக்கறதா இருந்தாலும் அதே மாதிரி சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நல்லது. இந்த மதிய பகுதியில் நிறைய தீவனம் கொடுக்கறத குறைச்சிட்டு வைக்கோல் மாதிரி ஒரு உலர் தீவனங்கள் கொடுத்துட்டு வரது ரொம்ப நல்லது. இதை கூட வந்து தாதுப்பு கலவைகள் உங்களுக்கு வந்து நம்ம பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்களில் மாவட்டத்தோறும் இந்த தாதுப்பு கலவைகள் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி தயாரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் அதை வாங்கி பயன்பட்டுக்கலாம். அதே மாதிரி கிராண்ட் அப்படிங்கிற சொல்கிற ஒரு உயிர்கலவை, சிறப்பு உயிர்கலவை, இதுவும் வந்து பால் உற்பத்தி குறைபாட்டில் வர்ற பிரச்சனையை குறைச்சி பால் உற்பத்தியை ஓரளவுக்கு பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுதான் முக்கியம். காலை நேரம் கொடுக்குற தீவனம்

0: கூட கொஞ்சம் நல்லா செறிவூட்டப்பட்ட நல்லா அடர்ந்த தீவனங்களா கொடுத்துட்டு வந்துடுது. ரொம்ப நல்லதா இருந்துட்டு இருக்கும். வெயில் காலத்துல ஆடுகளுக்கும் நிறைய தாக்கம் இருக்கும், வெயில் தாக்கு பிடிக்க முடியாது, தண்ணி நிறைய தேவைப்படும். அதனால மேய்ச்சல் தரைகள்ல வந்து 10 மணிக்கு மேல வச்சிருக்காதீங்க. அந்த 10 மணிக்கு முன்னாடியே அங்கேயும் குடங்கள்ல தண்ணி உங்க சைக்கிள்லயோ எதுலயோ தண்ணிகள் கொண்டு போய் ஒரு சின்ன தொட்டிகள் வச்சு தண்ணி ஊத்தி கொடுத்துருங்க. எவ்வளவு தண்ணி கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஆடு உடல்நிலை நல்லா இருக்கும். தண்ணியில் குறைஞ்சதுன்னா அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக், அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வெப்ப அயற்சி இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஆடுகளை குளிர்ச்சியான இடத்துல வச்சு நீங்க பராமரிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான இடம். அதுகளுக்கு தேவையான மரத்தீவன வகைகள், பசுந்தீவன வகைகள், இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அகத்தி அது போடலாம், சவுண்டல் அப்படிங்கிற சூப்பபுல் போடலாம், வேம்பு, கருவேலன், வெள்ளவேலன் இந்த மாதிரி இதுகளை கொடுக்கலாம். இதெல்லாம் வெட்டி வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றி இல்லை சாப்பிட்றதுல சாப்பரில் போட்டு கொடுத்துட்ருக்கலாம். இனி கொஞ்ச நாள் நான் பருவமழை ஆரம்பிக்கிறதுனால எல்லா ஆடுகளுக்கும் குடற்புழு நீக்கம் பண்ணிக்கங்க. இல்லை கன்றுக்குட்டிகளுக்கு, எருமை கன்றுகளுக்கெல்லாம் குடற்புழு நீக்கம் மழைக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இழப்பை நம்ம தவிர்த்துக்கலாம். கோழி பண்ணையாளர்களுமே வந்து இந்த வெப்ப தாக்கத்தில், நீங்கள் நாட்டுக்கோழி வளர்த்தினாலும் சரி, சின்ன லெவலில் ஒரு கோழி பண்ணையாக நடத்தினாலும் சரி, இல்லை மிகப்பெரிய அளவில் கோழி பண்ணையாக நடத்தினாலும் எல்லா கோழிகளுக்குமே வந்து இந்த வெப்பத்தினால பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வியர்வை சுரப்பியே இருக்காது மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி, அதனால ரொம்ப மூச்சு வாங்கும், ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மூச்சு வாங்கினா கோழிகளில் இறப்பு ஏற்படும். எப்படி தடுக்கிறது அப்படின்னா குளிர்ச்சியாக வச்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். கோழி கொட்டகையும் சரி, கோழிகள் இருக்கிற இடமும் குளிர்ச்சியாக இருக்கணும். ரொம்ப நல்ல தண்ணி ஐஸ் கட்டி போட்டு கூட கொடுத்து வச்சுட்டுருக்கலாம். தாதுப்பு கலவைகள் கொடுத்துட்ருக்கலாம். கொஞ்சம் டென்ஸாக இல்லாமல் குளிர்ச்சியான வகைகளை பராமரிச்சுட்டு வரணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த பறவைகளை மாற்றி வேறு இடத்துல குளிர்ச்சியான இடத்துல கூட நம்ம வச்சுக்கிறது நல்லது. அதிகமாக ஈரப்பதம் பண்ணிங்கனால ஈக்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கும், அதையும் ஒரு முக்கியம் பார்த்துக்கணும். இந்த கோடை காலத்தில் ஈக்களும் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே கோழி எருக்களை வந்து உடனே அப்புறப்படுத்திக்கிட்டீங்கன்னா, அது கோடை காலத்தில் ஈ தொல்லை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த எரு எந்த இடத்துல இருந்தாலும் உடனே அப்புறப்படுத்திடுங்க. கோழி எரு உள்ளே வச்சுட்டுருக்காதீங்க. அதுக்கு தான் ஈ வர காரணம். எரு வந்து நீங்கள் தகுந்த முறையில் அதை வந்து உரமாக மாற்றி, உடனே ட்ரை செஞ்சு உரமாக மாற்றி மற்ற இன்னொரு உங்கள் வயல்வெளிகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை குறையும். வீட்டு பக்கத்தில் வச்சுருந்தோம்னா தான் இந்த ஈ உற்பத்தி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கால்நடை மருத்துவர்கள்ட்ட அப்பப்போ ஆலோசனை கேட்டுட்ருங்க. தீவனம் குறையுது அப்படின்னா ரொம்ப குறைச்சிட்டே போகுதுன்னா உடனே அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயில்னு சொல்லிட்டு அருகாமையில் இருக்க ஒரு கால்நடை மருத்துவர் அழைத்தோ இல்லை கால்நடை மருத்துவமனைக்கு சென்றோ ஒரு ஆலோசனை பெற்று இதில் ஏதாவது உண்ணி காய்ச்சல் இருக்குதா, வெப்பத்தினால் தாக்கப்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்கா, மற்ற கிருமிகள் உண்ணி சார்ந்த கிருமிகள் வைரஸ் கிருமிகள்னால வர நோய்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்படி பண்ணோம்னா மட்டும்தான் முடியும். பணியாளர்கள் எல்லாருமே திருப்பி கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ நிற்கிற விஷயமா இல்லை. இந்த வருஷம் இந்த எல்லைனவானது இந்த அக்டோபரிலிருந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். எதுவரை என்றால் அடுத்த 2027 மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். மழைகள் குறைவதற்கு மிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதற்கு தகுந்த வழியாக நாம் முன்னேற்பயனாக இருக்க வேண்டும். முக்கியமாக கால்நடை தீவனத்தை இந்த மாதங்கள் அதிகமாக உற்பத்தி செஞ்சு கொஞ்சம் தயாரித்து பராமரித்து அதை பாதுகாத்து வச்சுட்ருக்கணும். பசுந்தீவனத்தையும் ஊர்காப்புள்ள மாற்றிக்கணும். வரத்தீவனத்தையும் உலர் தீவனமாக பராமரிக்கணும். அடர் தீவனத்தையும் கொஞ்சம் அதிகமான அளவில் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கணும். இப்படி வச்சா மட்டும்தான் தீவன பற்றாக்குறையை நம்ம குறைக்க முடியும். அதே மாதிரி தண்ணி, நல்ல குடி தண்ணீர் வந்து இருந்துட்டுருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்ருக்கணும். உண்ணிகள்னால தான் நோய் வரும், உண்ணிகள் இல்லாமல் தடுத்துக்குங்க. அப்படி நிறைய உண்ணிகள் இருந்ததுன்னா அந்த உண்ணிக்குன்னு மருந்துகள் இருக்குது. ஒரு தகுந்த கால்நடை மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அவங்கள்ட ஆலோசனைப்படி மருந்துகள் வாங்கி இந்த உண்ணி அளவை குறைச்சுங்க. உண்ணிகள் வெயில் காலத்தில் இருந்துச்சுனாவே ஏராளமான நோய்கள் வரும், சில சமயம் உயிரிழப்புகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா முக்கியமா உற்பத்தி குறைபாடு, பால் உற்பத்தியும் சரி, ஆடு இடத்தேறாம போடுறதும் சரி, கோழிகள்ல பிரச்சனை வர்றதும் சரி, எல்லாமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தீவனம், குடிநீர், கொட்டகை பராமரிப்பு, முக்கியமா இந்த கோடை காலத்தில் வர உண்ணிகள்னால வர நோய்களை குறைக்கிறது மூலமே நம்ம இந்த எல்டைனோ அப்படிங்கிற தாக்கத்துல இருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியும். ஆனாலும் நம்ம மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியது நம்ம பணியாளர்கள் அனைவரத்தோட கடமை. காலனி மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினோட மாவட்ட மையங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறாங்க. கல்லூரிகள் இருக்கிறது, பண்ணைகள் இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் தேவையோ, எல்லைனோ சம்பந்தமாகவோ, தீவன உற்பத்தியை அதிகப்படுத்துவது சம்பந்தமாகவோ, இல்லை நோய்களை எப்படி சமாளிக்கிறது சம்பந்தமாகவோ தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் மாவட்ட மையத்தை அணுகி அங்கே அத்தனை ஆலோசனைகளை பெற்று பயனடைய உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
1: என்ன வள்ளி, எல்லினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க

0: கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகளை பத்தி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் அவங்க விரிவான தகவல்களை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
1: ஆமா செல்வி, இப்ப இருக்கிற காலநிலை மாற்றம் ஆடுகள்ல எப்படி நோய் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னும், ஆடுகளுக்கான தீவனத்தை எப்படி பாதுகாத்து வச்சுக்கலாம்னும் தெளிவுபடுத்திட்டாங்களே.
0: இது போல சூழல்ல ஆடுகளுக்கு நீர் சத்து குறையாத மாதிரி இவங்க சொன்ன வழிமுறைகளை கடைபிடிச்சுக்கணும்.
1: ஆமா ஆமா, இவங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் கவனத்துல வச்சு நாம செயல்பட்டோம்னா ஆடுகளை இந்த மாறுபட்ட காலநிலையில நாம நல்லபடியா பராமரிச்சு பாதுகாக்கலாம்.
0: ஆமா பிள்ளை, நம்மளோட ஆடுகள் எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை.
1: செல்வி, விவரம் தான் கேட்டுவிட்டோம்ல, வா கிளம்புவோம்.
0: பிள்ளை, ஏன் இப்படி அவசரப்படுத்துற?
1: நீ கொடுத்த கருப்பட்டி பணியாரம் வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நான் போய் சாப்பிட வேண்டாமா?

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள். தென் அமெரிக்காவில் உள்ள சிலி என்ற நாட்டில் தோன்றிய இந்த பயிர் நம் நாட்டின் மிளகினை ஒத்த காரத்தினை கொண்டிருப்பதால் இது சிவப்பு மிளகு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பழத்தின் விதைகள் அமைந்திருக்கும் நடு அச்சில் கேப்சைசின் என்ற ஒரு உயிர் வேதியியல் பொருள் உள்ளது. இதுவே மிளகாயின் காரத்தன்மைக்கு காரணமான சத்து பொருளாகும். இப்பயிருக்கு ஏற்ற மண் மற்றும் தட்ப வெப்பநிலையை தெரிந்து கொள்ளலாம். நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய இரு மண்பாட்டு நிலம் மிளகாய் சாகுபடிக்கு ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். இப்பயிரை களிமண் நிலங்களில் மானாவாரியாக பயிரிடலாம். 20°C முதல் 30°C வரையிலான தட்ப வெப்பநிலை மிளகாய் பயிருக்கு மிகவும் உகந்தது. சம்பா ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். K1, இதன் செடிகள் உயரமாக வளர்ந்து படரக்கூடியவை. காய்கள் இளம் பச்சை நிறத்துடனும் நன்கு பழுத்த பழங்கள் சிவப்பு நிறத்துடனும் காணப்படும். காய்ந்த வற்றல் சுருக்கமின்றி பளபளப்பாகவும் கூர்மையான நுனியுடனும் காணப்படும். ஹெக்டருக்கு 1700 கிலோ வரை காய்ந்த வற்றல் விளைச்சல் தரவல்லது. இதன் வயது சுமார் 210 நாட்கள். K2, செடிகள் உயரமாகவும் ஓரளவு படர்ந்தும் காணப்படும். பழங்கள் நீண்டும் பளபளப்பாகவும் மழுங்கிய முனையுடனும் காணப்படும். சுமார் 210 நாட்களில் 1800 கிலோ வரை தரவல்லது. K1 ரகம், இதன் பழங்கள் நீண்டும் பளபளப்பாகவும் நல்ல பிரகா

பிரகாசமான சிவப்பு நிறத்துடனும் காணப்படும். சுமார் 210 நாட்களில் எக்டருக்கு 2100 கிலோ வரை விளைச்சல் அளிக்க வல்லது. பாக்கியலட்சுமி G4 இது நடுத்தர நீளமுள்ள மழுங்கிய முனையுடன் காய்களை கொண்டது. பழங்கள் நல்ல பிரகாசமான சிவப்பு நிறம் கொண்டவை. சுமார் 210 நாட்களில் எக்டருக்கு 2000 கிலோ வரை வற்றல் விளைச்சல் அளிக்க வல்லது. பூசா ஜுவாலா இதன் பழங்கள் நீண்டு மெலிந்து நல்ல சிவப்பு நிறத்துடன் நுனி சிறிது வளைந்து இருக்கும். பழங்கள் காய்ந்தவுடன் சுருக்கங்களுடன் காணப்படுவதால் இது வற்றலுக்கு ஏற்றது அல்ல. எனவே பச்சை காயாக பறிப்பதற்கு ஏற்றது. PKM 1 நன்கு பருத்து நீண்ட காய்களை கொண்டது. பழங்கள் அடர் சிவப்பு நிறத்துடன் காணப்படும். எக்டருக்கு 3000 முதல் 3200 கிலோ வரை விளைச்சல் தரவல்லது. இதன் வயது 180 நாட்கள். CO 3 செடிகள் குட்டையாகவும் குறைந்த அளவே படரும் தன்மையுடையதாகவும் இருப்பதால் மிகவும் நெருக்கி நடவு செய்ய உகந்தது. எக்டருக்கு 15 முதல் 18 டன் பச்சை மிளகாய் அல்லது 2500 கிலோ வற்றல் விளைச்சல் அளிக்கும் திறன் கொண்டது. KKM 1 இந்த ரகத்தின் செடிகள் குட்டையாக இருக்கும். இந்த ரகம் பின்கருகல் மற்றும் பழ அழுகல் நோய்க்கும் நச்சுயிரி நோய்க்கும் எதிர்ப்பாற்றல் கொண்டதாகும். முதிர்ந்த பழங்கள் அடர் சிவப்பு நிறமாகவும் அதிக அளவு காரத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். காய்ந்த வற்றலின் விளைச்சல் எக்டருக்கு 3.03 டன் ஆகும். CO 4 இந்த ரகம் தனி செடி தேர்விலிருந்து வெளியிடப்பட்டது. காய்கள் கரும் பச்சை நிறமாகவும் பெரிதாகவும் குறைந்த அளவு காரத்தன்மை உள்ளதாகவும் இருக்கும். இதன் வயது சுமார் 165 நாட்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மிளகாய் வீரிய ஒட்டு ரகம் CO 1 செடிகள் நன்கு படர்ந்து 85 முதல் 98 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. காய்கள் இளம் பச்சை நிறத்துடன் நுனி கூர்மையாகவும் 10.5 முதல் 12 சென்டிமீட்டர் நீளமாகவும் காணப்படும். காரத்தன்மை 0.58%. வைட்டமின் சி சத்து 100 கிராமில் 120 மில்லி கிராம் உள்ளது. பழ அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. CO 2 இந்த ரகம் பச்சை மிளகாய்க்கும் வற்றலுக்கும் ஏற்ற ரகம். அதிக காரத்தன்மை கொண்டது. எக்டருக்கு சுமார் 2100 கிலோ வற்றல் விளைச்சல் அல்லது 10740 கிலோ பச்சை மிளகாய் விளைச்சல் அளிக்க வல்லது. இதன் வயது 200 முதல் 210 நாட்களாகும். G5 இந்த ரகம் பச்சை மிளகாயாக அறுவடை செய்ய உகந்தது. இவ்வாறு அறுவடை செய்யும் போது எக்டருக்கு 8500 கிலோ வரை பச்சை மிளகாய் விளைச்சல் தரவல்லது. PMK 1 தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற ரகம். ஓரளவு மண்ணின் கலர் தன்மையை தாங்கி வளரக்கூடிய ரகம். மானாவாரியில் எக்டருக்கு 2000 முதல் 2200 கிலோ வரை வற்றல் விளைச்சல் தரவல்லது. PLR 1 பச்சை மிளகாயாக அறுவடை செய்ய ஏற்றது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு மாவட்டங்களில் இரவை பயிராக பயிர் செய்ய ஏற்றது. மண்ணின் கலர் உவர் தன்மையை தாங்கி வளரக்கூடியது. செடிகள் குட்டையானவை. செடி ஒன்றுக்கு சராசரியாக 190 காய்கள் வரை காய்க்கக்கூடியது. பயிரின் மொத்த வயது சுமார் 210 நாட்கள். எக்டருக்கு 18.4 டன் வரை பச்சை மிளகாய் கிடைக்கும். நாற்றங்கால் தயாரிப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம். விதையை ட்ரைகோடர்மா விருடி கிலோவிற்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து வைக்க வேண்டும். மே ஜூன் மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நிலத்தை ஆழமாக உழுது பின்பு 3 சென்ட் பரப்புள்ள நாற்றங்காலுக்கு 100 கிலோ மக்கிய தொழு உரமிட்டு கலக்க வேண்டும். பின்னர் வசதியான அளவுள்ள மேட்டுப்பாத்திகள் அமைத்திட வேண்டும். மேட்டுப்பாத்திகளின் குறுக்கே 2.5 சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகள் கிழித்து விதைகளை ஒரே சீராக நெருக்கமாக இல்லாமல் விசாலமாக தூவி விதைத்து மேல் மண்ணை தள்ளி அதன் மேல் பூவாளியின் உதவியால் நீர் ஊற்ற வேண்டும். விதைத்த 5 முதல் 7 நாட்களில் முளைத்து வரும். விதைத்த 20ஆம் நாள் 300 கிராம் கார்போபியூரான் குருணை மருந்தை நாற்று வரிசைகளின் இடைவெளியில் இட்டு மண்ணுடன் கலந்து நீர் பாய்ச்ச வேண்டும். குழித்தட்டு நாற்றங்கால் முறையிலும் வீரிய ஒட்டு ரகங்களின் நாற்றுகளை உற்பத்தி செய்து நடவு செய்யலாம். விதைத்த 40 முதல் 45 நாட்களில் நாற்றுகள் நடவு செய்ய தயார் நிலையை அடையும். நடவு செய்யும் போது நாற்றுகளை அசோஸ் பயிரில்லம் நுண்ணுயிர் கலவையில் நனைத்து நடவு செய்வதன் மூலம் நாற்றுகள் நன்கு வேர் பிடிப்பதுடன் வேகமான வளர்ச்சியும் பெறுகின்றன. 2 கிலோ அசோஸ் பயிரில்ல நுண்ணுயிர் கலவையை 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர் பகுதியை 20 முதல் 30 நிமிடங்கள் நனைத்து பின்னர் நடவு செய்ய வேண்டும். நிலத்தை 4 முதல் 5 முறை நன்கு உழவு செய்து கடைசி உழவின் போது எக்டருக்கு 25 டன் மக்கிய தொழு உரமிட வேண்டும். பின்பு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். நீர் பாய்ச்சி நாற்றுகளை நிலத்தை தயார் செய்த பின் நடவு செய்ய வேண்டும். நாற்றுகளை பார்களில் உரமிட்ட இடத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் உயரத்தில் நடவு செய்ய வேண்டும். ஒரு குத்துக்கு 2 நாற்றுகள் வீதம் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். நட்ட 3ஆம் நாளும் பின்பு வாரம் ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். மழைக்காலங்களில் நீர் பாய்ச்சாமல் வடிகால் வசதியை பெருக்க வேண்டும். மேலுரம்

ஆக நடவு செய்த 30ஆம் நாள், 60ஆம் நாள், 90ஆம் நாள் ஹெக்டருக்கு சுமார் 30 கிலோ தழைச்சத்து இட வேண்டும். ஒவ்வொரு முறை உரமிடும் போதும் செடிகளிலிருந்து சுமார் 10 சென்டிமீட்டர் தள்ளி உரத்தை வைத்து பின்னர் மண்ணணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும். தற்போது பெரும்பாலான விவசாயிகள் நீரின் சிக்கனம் கருதி சொட்டு நீர் பாசனம் மூலம் மிளகாய் சாகுபடி செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். இம்முறையில் சுமார் 60 முதல் 70% வரை நீர் சிக்கனமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் நீர்வழி உரமிடல் மூலம் தேவைக்கேற்ப உரம் கொடுக்க வாய்ப்புள்ளது. நடவு செய்த 30ஆம் நாள் களை கொத்து கொண்டு களை நீக்கம் செய்த பிறகு உரமிட்டு மண்ணணைத்து நீர் பாய்ச்சுதல் வேண்டும். பூக்கள் கொட்டுவதை குறைக்கவும் பிஞ்சு உதிர்வதை தவிர்க்கவும் நடவு செய்த 60 மற்றும் 90ஆம் நாட்களில் 50 ppm நஃப்தலின் அசிட்டிக் அமிலத்தை தெளிக்கவும். தெளிக்கும் போது உப்பு நீரை உபயோகிக்க கூடாது. நடவு செய்த 75ஆம் நாளிலிருந்து நன்கு பழுத்த பழங்களை அறுவடை செய்து வெயிலில் காய வைக்க வேண்டும். பச்சை மிளகாய் அறுவடை செய்ய நன்கு முற்ற பச்சை காய்களை அறுவடை செய்யலாம். ஹெக்டருக்கு 9000 முதல் 10000 கிலோ வரை பச்சை காய்கள் கிடைக்கும். வற்றலாக அறுவடை செய்தால் 1800 முதல் 2500 கிலோ வரை விளைச்சல் கிடைக்கும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது

கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு

0: இல் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொபிசோவை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: மல்டி கிரெயின் மிக்ஸ் தானே,
1: அதுதான் அதுதான். இந்த ஆறு மில்லட்டையும் நீங்க வந்து ஒன்னோட ஒன்னு சேர்க்கவே கூடாது. இப்ப நீங்க வீட்டுல சத்துமாவுனா பொதுவா செய்ய வேண்டியது,
0: புரோட்டீனுக்கு
1: திணை,
0: அயனுக்கு
1: கம்பு, அவையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பாத்தீங்கன்னா.
0: இன்னும் நிறைய விஷயங்கள் சிறுதானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிய கேளுங்க. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 1:10 சென்னை அலைவரிசை 1 மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.
2: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது SP பாலசுப்ரமணியம் உமாரமணன் குரல்கள், திரைப்படம் நந்தவனத்தேரு.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: திரைக்காலத்திற்கு நிறைவாக ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்போம். ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: Benchmark domestic equity indices ended in negative zone today. Sensex declined 548 points to close at 71,925. Nifty dropped 157 points to settle at 22,363. The India Meteorological Department IMD forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab and Chhattisgarh till tomorrow. Similar weather conditions are expected over Tamil Nadu, Puducherry, Karaikal, Andhra Pradesh, Keralam and Mahe during the next 2 days. And now, before we end the bulletin, the headlines once again. India reaffirms commitment to deepening economic cooperation with UK. Targets doubling bilateral trade by 2030. Centre urges states and union territories to ensure prominent display of rate lists by clinical establishments. Government to set up high-level committee to address sugarcane farmers' grievances in Maharashtra and Karnataka. Jantar Mantar in New Delhi no longer a protest site. Delhi police designates 3 new venues. American economist Robert E. Hall and Michael Woodford to get this year's Nobel Prize in Economics. And IMD forecasts a thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Punjab and Chhattisgarh till tomorrow. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை கடந்து ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. இதன் வாயிலா நிறைய விஷயங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்கு. ஒரு நாட்டின் பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசணுங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வாயிலாக சொல்லப்பட்ட கருத்துக்கள், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்?
4: இதுக்கு மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு அரசியல் தலைவருமே தங்களுக்கான ஒரு கருத்துக்களை, அதாவது சொந்த கருத்து, அதே சமயத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்து, அவருடைய கொள்கைகள், அவருடைய பார்வை, அவருடைய திட்டங்கள், எதிர்காலம், இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்பு வாயிலாக செய்வது என்பது ஒரு வழக்கம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உலக தலைவர்கள் யாரெல்லாம் இம்மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஸ்வெல்ட் அவர் வந்து ஃபயர்சைடு சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இந்த மாதிரி ஒரு உரையை வந்து அவர் தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கிறார். அதே மாதிரி பின்னாடி பிபிசியில் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வந்து இதே மாதிரியான ஒரு உரைகளை வந்து அவர் வழங்கியிருக்கிறார். நீண்ட காலம் இதே மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 12 ஆண்டுகள் அது மாதிரிலாம் அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நமது பிரதமர் அவர்கள் இந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு செய்திகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த உரையை வந்து அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியான இந்த ஒரு அரை மணி நேர உரை என்பது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாரத்திலையும் குறைஞ்சபட்சம் 6-8 விஷயங்களை வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த 6-8 விஷயங்களுக்குள்ள அரசியல் கிடையாது, அல்லது அரசியல் ரீதியாக வந்த விமர்சனங்களுக்கு பதில் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக சோசியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ், இந்த ஒரு தேசியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை எடுத்து பேசுவது மட்டும்தான் பிரதமர் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இதில் இருந்தது. இது அரசியல் கலப்பில்லாத முழுசான ஒரு உரையாக இருந்திருக்கு. இந்த 12 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றம் இருந்திருக்குது, தளர்வு இருந்திருக்கிறது, அதே மாதிரி மிக முக்கியமான கொரோனா போன்ற மிக குறியமான நோய் தொற்று இருந்திருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன, சமூக ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. இவை அத்தனைக்குமே இவருடைய உரையின் வாயிலாக நீங்கள் வந்து பல்வேறு சமயங்களில் பதில் கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அதே சமயத்தில் நாட்டு மக்களுக்கு எதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமோ, எவற்றுக்கெல்லாம் அவர்களை தயார்படுத்த வேண்டுமோ, எவற்றையெல்லாம் அவர்கள் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அவற்றையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 138 உரைகளில் வந்து வழங்கியிருக்கிறார். இந்த உரைகளை பற்றிய மிக விரிவான ஆய்வுகள் வந்து இந்தியாவில் பல இடங்களில் நடைபெற்று இருக்கின்றன. பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, கன்சிஸ்டண்டா ஒரு வேலையை வந்து

0: பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியா மக்களோடு பேசுவது, மக்களிடம், மக்களோடு, மக்களை பற்றி, மக்களிடம் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான ஒரு கருத்தை ஒரு தலைவராக முன்னின்று பேசுவது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டினுடைய தலைவர் என்ன செய்திகளில், அரசாங்கம் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறது, அவர் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறார், அவர் எந்த திசையில் இந்த நாட்டை அழைத்துச் செல்ல போகிறார் என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உரைகளை குறிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த உரைகளில் அவர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது மக்களிடம் இருந்து என்பதை பற்றிய ஒரு குறிப்புகள், இவை எல்லாம் இந்த உரைகளிலிருந்து இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம் வந்து இதுல அவர் பயன்படுத்தின ஒரு குரல் தொனி, அது வந்து ரொம்ப முக்கியம். அரசியல் மேடைகளில் பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத் பேச்சுகளில் நாம் பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு சக மனிதராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, அல்லது ஒரு சமுதாயத்தின் இருக்கக்கூடிய ஒரு பெரியவராக எப்படி பேசுவாரோ, கிராமத்து தலைவராக வச்சுப்போமே, அப்படி பேசக்கூடிய அந்த அணுக்கமான துணி தான் மொத்த 338 உரைகளிலும் நாம் பார்க்க முடிகிறது.
1: எடுத்தவுடனே எனதருமை நாட்டு மக்களின் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க குறிப்பிடுறீங்கன்னு.
0: ஆமா, அதே சமயத்துல திருப்பியும் பாயோன் பகனோ அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இயல்பாகவே நானும் நீங்களும் பேசுகிறோம். நான் உங்களிடம் வந்து என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன், உங்களிடமிருந்தான் இந்த விவரங்களை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் நீங்கள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், தேர்வுக்கு இப்படி தயாராக வேண்டும் மாணவர்களுக்கு சொல்கிறார். கொரோனா காலகட்டத்தில் வந்தபோது அதற்கு வேறு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். இப்போ பொருளாதார ரீதியாக நடைபெற வேண்டிய முன்னேற்றங்களை பற்றி பேசும்போது அதை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். ஆத்ம நிர்பர் பாரத் விஷயங்களை பற்றி பேசும்போது, நம்ம சுய தொழில், தனிப்பட்ட அளவில் நம்முடைய ஒரு உள்நாட்டு உற்பத்தி இவற்றை பற்றி பேசும்போது, எந்த ஒரு துறை சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அதில் ஒரு நெருக்கமான துணி, ஒரு அணுக்கமான துணி, சக மனிதர் நம்மோடு உட்கார்ந்து பேசுவது போன்ற ஒரு துணியை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த துணி தான் அவரை பற்றி நம்மிடம் பேப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிம்பம். அதாவது இந்த உள்ளடக்கம் என்பது ஒரு தனி செய்தி, அதை வந்து நாம் தனியாக அணுக வேண்டும். ஆனால் அவர் மேற்கொண்டிருந்த குரல் என்பது, அந்த துணி என்பது மிக மகத்தான ஒரு விஷயம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து, நாம் அதில் இருக்கக்கூடிய சாதனைகளையும் அதில் செய்யப்பட வேண்டிய விஷயங்களையும் எடுத்து பேசும்போது, இந்த நெருக்கமான, அணுக்கமான, நண்பன் போல, மூத்த குடும்ப உறுப்பினர் போல பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த துணியை அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன். மூன்றாவது அம்சம், எப்படி வந்து இதை நாடெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய விதமாக மாற்றுவது. பெரும்பாலும் முன்னாடி இருந்த ரூஸ்வெல்ட்டையோ, அவர்கள் நாம் சர்ச்சில் அவர்களோ எடுத்தால், அவர்களுக்கு இருந்த செய்திகள் என்பவை ஒன்றுதான். அப்போ நீங்க போர்க்காலம், இல்லது பொருளாதார சிரமம், இந்த காலகட்டத்தை எதிர்கொள்வதற்கானதை மட்டும்தான் அவர்களால் இன்றைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு பரந்துபட்ட மாநிலங்கள், ஏராளமான வேற வேற விதமான சிக்கல்கள், அல்லது வேற வேற விதமான சாதனைகள், வேற வேற விதமான புதிய இஷ்யூஸ்க்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதிலும் ஏராளமான ஒரு பன்மைத்தன்மைன்னு நம்ம சொல்றோம்ல, அது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கி அனைவருக்கும் போய் சேர வேண்டிய செய்திகளை தேடி தேடி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மன் கி பாத்தை வழங்கியிருக்கிறார். அப்போ இது வந்து எப்படி நாம வரலாற்றில் இன்னைக்கு பின்னாடி பார்க்கும்போது, அதுதான் நான் குறிப்பாக தொடர்ச்சியாக பேசுவார் என்பது பொறுத்து, அந்த ஆண்டுகளினுடைய ஒரு கைரேகையாக, அந்த ஆண்டுகளினுடைய அடிப்படை ஆவணமாக இந்த உரைகள் இருக்கும். எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து அவர்களோட மகளுக்கு எழுதிய கடிதங்களை நாம் வந்து இன்னைக்கும் நாம் குறிப்பிட்டு பாராட்டுகிறோமோ, அது வந்து எப்படி ஒரு வரலாற்று பொக்கிஷமாக நேரு அவர்களுடைய கடிதங்கள் இருந்தனவோ, அந்த மாதிரி ஒரு வரலாற்றினுடைய ஆவணங்களா, அன்றைக்கு அது கடிதங்களாக இருந்தன, எழுத்து வடிவத்தில் இருந்தன, இன்றைக்கு இது ஒளி வடிவத்தில் இருக்கிறது. இந்த ஒளி வடிவத்திலிருந்து இது எழுத்து வடிவத்திற்கு மாறும். ஆனால் இந்த ஒளி வடிவத்தில் இவை சேமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இவை நிச்சயமாக ஒரு காலத்தினுடைய ஆவணமாக, ஒரு காலத்தினுடைய மிக முக்கியமான முன்னேற்றங்கள் என்னவோ, அதுவும் குறிப்பாக இந்தியா சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்னவோ, அவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணங்களாக இவை வருங்காலத்தில் எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அந்த வகையில் இந்த ஒரு 12 ஆண்டு கால இந்த 138 உரை என்பது மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமா சார், இந்த 138 அத்தியாயம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை உருவாக்குச்சு அப்படின்றத நீங்க வந்து சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமும் சரி, டிஜிட்டல் கட்டமைப்பும் சரி,

0: ரொம்ப வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசுறதுக்கான ஊடகமா வானொலியே ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கடைக்கோடி பாமரனுக்கும் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஊடகமா இது இருக்கு அப்படிங்கறதுனாலயா, எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: மிக எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளில் இன்னும் வந்து இதர ஊடகங்கள் இன்னும் போய் சேராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று. இரண்டு, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரல் என்பது, நீங்கள் வந்து காட்சி குரல் இவற்றுக்கும் மிக முக்கியமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்சி பல சமயங்களில் உங்களுக்கு போதுமான ஒரு நெருக்கத்தை அணுக்கத்தை தராமல் போகக்கூடும். ஆனால் ஒலி என்பது, குறிப்பாக வானொலி, அதுவும் வந்து நீங்கள் பேச்சு என்பது ஒரு மிகுந்த ஒரு நெருக்கத்தை, அதாவது ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை. ஏன் நாம் இன்றைக்கும் நம்ம பாடல்களை வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த பாடல்கள் ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஒலி தான். அந்த ஒலி வந்து நம்முடைய மனதிற்குள் ஆழமாக போய் பதிந்துவிடும். அப்போது இயல்பாகவே பிரதமர் அவர்கள் இதை உணர்ந்து கொண்டுதான் இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருக்கிறார், குறிப்பாக வானொலியை தேர்வு செய்திருக்கிறார், குரலை தேர்வு செய்திருக்கிறார். அந்த குரலின் வாயிலாக தான் என்ன விதமான ஏற்ற இறக்கத்தோடு எந்த செய்தியை, நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் கவனித்திருக்க வேண்டும், அவருடைய உரை தயாரிப்பு என்பது ஒன்றாக இருக்கும், பின்னர் அந்த உரையை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அவர் நிச்சயமாக ஒரு கவனத்தோடு தான் இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்போ எந்த இடத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் ஒரு இடைவெளியை கொடுக்க வேண்டும், பாஸ் கொடுக்க வேண்டும், என்ன இடத்துல வந்து அழுத்தி சொல்ல வேண்டும், வலியுறுத்தி சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உணர்வுகளை எப்படி கடத்த வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த வானொலி வாயிலாக பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக செய்திருக்கிறார். அப்போ இயல்பாகவே அழகான ஒரு வடிவத்தை அவர் வந்து தேர்வு செய்தது என்பதே இந்த வடிவத்தினுள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. இது நெருக்கத்தை உருவாக்குவது, மனதிற்குள் போய் பதிவது, ஞாபகத்தில் நிற்பது. மிக முக்கியமாக அவர் சொன்ன பல வரிகளை பல பேர் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வரிகளாக இவை வந்து மாறிவிடுகின்றன. அப்போ இவை எல்லாவற்றையும் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த குரல் வடிவம்தான் மக்களிடம் போய் சேரும், அவர்கள் மனத்தில் தங்க முடியும், அவர்களிடம் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் புரிந்து கொண்டு இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன்.
0: நிச்சயமா சார். இப்போ இந்த நிகழ்ச்சியோட முக்கிய அம்சங்கள்லாம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
1: இதுல வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்கள் த்ரூ அவுட் இந்த ஒரு 138 உரைகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6-8 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் அதிகமாக பேசியிருக்கிறார், எதை வந்து அதிகமாக தொற்றுக்கிறார் அப்படிங்கறது முக்கியமானது. குறிப்பா அவர் அதிகமாக தொற்றுக்கக்கூடிய கல்வி, அதே சமயத்தில் பெண்களுடைய வளர்ச்சி, பெண் கல்வியை வந்து மிக முக்கியப்படுத்தியிருக்கிறார், பெண்களுடைய ஆரோக்கியத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு, நம்ம நாட்டினுடைய கூட கலைகள், இதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இவற்றை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு வரலாற்று ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு இடத்தை, நம்முடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி குறிப்பாக இளைஞர்கள், அவர்களைத்தான் அவர் வந்து மையப்படுத்தி பேசுகிறார். அவர்கள் தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும், குறிப்பாக இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா மாணவர்கள், அந்த இளைஞர்களுடைய ஒரு பகுதியாக மாணவர்கள், மாணவர்களுடைய தேர்வுக்காக அவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்திற்காக எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும், எப்படி வந்து தங்களை வந்து தேர்வுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கும் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மொத்தமாக இளைஞர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கிக் கொள்வதற்கு, எப்படி தங்களை ஸ்கில் பண்ணிக்கணும், இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இதன் மூலமாக எப்படி வந்து நாட்டிற்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும். மிக முக்கியமாக நாம் நம்முடைய நாட்டுக்காக என்ன வகையான பங்களிப்பை செய்வதன் வாயிலாக இந்த நாட்டை முன்னேற்ற முடியும், இந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தையும் இங்கிருக்கூடிய கலைகளையும் அல்லது இதர அம்சங்களையும் எப்படி வளப்படுத்த முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு விஷயங்கள் வாயிலாக, பல்வேறு செய்திகளின் வாயிலாக பிரதமர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு குளோபலா இது எல்லாத்தையும் நாம் எடுத்து படிச்சு பார்க்கும்போது புரிஞ்சு. இன்னொரு வகையிலையும் நம்ம இதை பார்க்கணும், ரீஜன் வைஸ் எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னக பகுதிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார சின்னங்கள் தான் அவரை வந்து மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கின்றன. இன்னொன்று வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ 8 மாநிலங்களையும் உள்ளடக்கி நீங்கள் அஷ்டலக்ஷ்மி என்ற பெயர், ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை வந்து அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பண்பாடு, அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள், அதே சமயத்தில் அந்த ஊர்களில் செய்யப்படக்கூடிய முன்னேற்றங்கள், இவை அனைத்தையும் அவர் வந்து தொடர்ச்சியாக தொட்டிருக்கிறார். அப்போ பகுதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பகுதி, தனிப்பட்ட மாநிலங்கள் என்று பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. இதில் வந்து அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போய் சொன்னாலும் அவர் தமிழகத்தை தொடாமல் இருந்ததில்லை, திருக்குறளை தொடாமல் இருந்ததில்லை. இங்கே இருக்கக்கூடிய
0: சுற்றுலா தலங்களை பற்றியும் சொல்லி
1: சுற்றுலா தலங்களை பற்றி சொல்லியிருக்கிறார், தமிழகத்தை

0: அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இங்கே இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இங்கே இருந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், உலக அளவில் இவற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பின் காரணமாக, இந்திய அளவில் அதை வந்து அத்தனை பேருக்கும் கவனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் காரணமாகவும், இயல்பாகவே அவரிடம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், தமிழகம் வளமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை பண்பாடு, கல்வெட்டியல் அல்லது கோவில் அல்லது இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் அம்சங்கள் எல்லாமே அவருக்கு வந்து மிக மிக வளமான ஒரு அம்சங்களாக தெரிகின்றன. அதை பற்றி மீண்டும் மீண்டும் மீண்டும் வந்து பல்வேறு சமயங்களில் அவர் வந்து அதிகமாகவே பேசியிருக்கிறார். நாம் அந்த வகையில் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால், மன் கி பாத்தில் அதிகமாக இடம்பெற்றவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், தமிழகம்தான் என்பதில் உறுதியாக நாம் சொல்லலாம்.
1: தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராரு. இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி ராமனே ராகம் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வேதராகவன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதே வேதாந்த லக்ஷ்மண முனேந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் திரையந்த யுக்ம கிருத பூரி பரிசனமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதியோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்குவை முனிகபியா பிராப்த மோக்ஷா சமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிவபரம் சம்சயேந்திரேந்திரேந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீம் உபாஸ்மகே கல்யாணி கமலே காந்தே கல்யாண புறநாயிகே காருண்ய கல்பலதிகே பத்மாவதி நமோஸ்துதே பக்தாபீஷ்ட பிரதாதாரம் ஜெகன் மங்கள விக்கிரகம் ஸ்ரீ கல்யாண புராதீசம் சீனிவாசம் அம்புஜே புத்திர் பலம் விசோதைர்யம் நிர்பயத்துவம் மரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச அனோமஸ்மரணாத் பவேத் கோதண்ட மண்டிதகர்

रामात् परं किमपि तत्त्वमहं न जाने नैव जाने वंशे विभूषितकरात् नवनीरतापात् पीताम्बरात् अरुणबिम्बपरादरोक्षात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने ये வேதானாம் சாமவேதோஸ்மி என்கின்றார் கீதையிலே கண்ணம். அந்த வேதத்திலிருந்து வந்ததான சங்கீதம் வேதங்களில் காண கிடைக்காதது சங்கீதத்தில் நாம் பார்க்கின்றோம். பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகை உஜ்ஜீவிக்க வேண்டி ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை செய்கின்றான். தன் சங்கல்ப மாத்திரத்திலேயே இருந்த இடத்திலிருந்து வைகுண்டத்திலிருந்து துஷ்ட நிகிரக சிட்ட பரிபாலனம் செய்ய முடியும். ஆனால் இந்த அவதாரம் எதற்குனாக்க ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் நம்முடன் கூடி எளிமையுடன் பழகி நமக்கு அனுகிரகம் செய்வதற்காகத்தான் இந்த அவதாரங்கள். எல்லையில்லாத சௌலபியாதி குணங்களால் ஈடுபட்ட மகனீர்கள் எப்பொழுதும் ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்ந்தே அனுபவிக்கின்றனர். எப்படின்னு பார்க்குறீங்களா?

கண்ணன் கரவைகள் பின் சென்று கானம் செய்யுன்றோம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குல துந்தினை பிறவி பிறந்தினை புண்ணியம் யாவுடோ வந்திருக்கின்றான். ராமன் என பண்றான் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றாது வேடன் பட்சி குரங்கு அரக்கர் என்று அனைவருக்கும் அனுகிரகம் செய்கின்றான். எளிமைக்கு எடுத்துக்காட்டு யாருனாக்கு கிருஷ்ணன் தான் இல்லையா. கண்ணனாக அவதரித்த போது கட்டினம் மேய்க்கினும் மேய்க்கப்பட்டான், காருவாய் சாதியும் ஆகப்பட்டான், பட்டி உருளை ஆட்புண்டாம், பாவிகோள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டாள் வயல் பிடிக்கின்றார். இடக்கை வழக்கை அறியாத கோபியர்கள் கோபாலனுடன் கலந்து பழகி குறவை கூத்து ஆடி அவர்களாவே அகின்றான். கரவைகள் பின் சென்று காணம் செய்ய துன்போம் என்று அப்புறம் உரலிலே கட்டுப்படுகின்றான். உபரிஷதத்தே உலூக்கலே நிபத்தம் என்று கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று அப்புறம் என்ன பண்ணுறான், விதுரன் வீட்டில் கூழ் குடிக்கிறான். மகாராஜாக்கள்லாம் எங்கள் வீட்டு வந்து சாப்பிடணும் சாப்பிடணும்னு இலை போட்டு பரிமாறிச்சு வச்சிருக்கிச்சே, ஆனால் கீழ்மகன் என்று சொல்லக்கூடிய விதுரன் வீட்டில் போய் கூழ் குடிக்கின்றான். அப்புறம் என்ன பண்ணுறான், காட்டில் போய் விளையாடிட்டு வரைச்சே ரொம்ப டயர்டாகிடுது அவனுக்கு. உடனே ஒரு வீட்டு ஒரு கோபி வீட்டு வீட்டு வாசலுக்கு வந்த உடனே உடனே உள்ளுக்குள்ளே அவன் கோபிகள் உள்ளுக்குள்ளே மாட்டு கொட்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த வைக்கலெல்லாம் அள்ளி போட்டுவிட்டு சாணியெல்லாம் அள்ளி போட்டுவிட்டு தூக்கி போட்டுவிட்டு தன்னுடைய மேலாக்களை தொடச்சுட்டுருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டு வாசலில் போய் கிருஷ்ணன் போய் நின்று, அக்கா அக்கா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுங்கிறான். தூக்கம் வருதுன்னு ஒன்று, கிருஷ்ணா உனக்கு தூக்கம் வருதாடா வாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, அந்த கொட்டிலில் இருக்கக்கூடிய வைக்கலெல்லாம் கீழே போட்டு பரப்பிட்டு தன் மேலாக்களை இருக்கக்கூடிய அந்த சாணி துணியை அந்த மேலே போட்டு கிருஷ்ணா படுத்துக்கோங்கிறான். சாணி துணியில் போய் கிருஷ்ணன் படுக்கிறானா, அதை விட எளிமை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிச்சு கூட கீழே ஏதாவது அசிங்கமாக இருந்தால் உடனே செல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதை மாதிரி இஷ்டமான அதை தவிர இஷ்டமான பசுக்களை இறுதி மறியூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே என்று சின்ன சின்ன குட்டிகளுக்கெல்லாம் குட்டி கண்ணு குட்டிகளுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தெரியல. ஒரு வாரமாக கழிநீர் பானை நாரிண்டு கிடக்கிறது. அந்த கழிநீர் பானை தலையை விட்டு விட்டு அவன் வந்து ஒரு ரிகர்சல் காமிக்கிறான் குடிக்கிறதுக்காக. அதை தவிர எல்லாத்தையும் விட குருக்ஷேத்திரத்தில் தேரோட்டுறானே, தேரோட்டச்சே என்ன நடக்கிறதுனாக்க அர்ஜுன் நின்று தேர ஓட்டுவான் மேலே பார்த்துட்டு, கீழே வந்து கிருஷ்ணன் வந்து தேர் ஓட்டுவான் மேலே அர்ஜுனன் யுத்தம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வலது பக்கம் போகணும் இடது பக்கம் போகணுனாக்க சைகை வந்து காமிக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவான், வலது பக்கம் போகணுனாக்கா வலது பக்கத்து இடுப்பில் வந்து உதவிடுவான், வலது பக்கம் போகணும் கிருஷ்ணன். அதே மாதிரி இடது பக்கம் போனால் இடது பக்கம் இடுப்புற உதைக்கணும். இப்படியெல்லாம் வந்து பகவான் வந்து எளிமையை தன்னுடைய எளிமையை எப்படியும் காமிக்கிறான் பாருங்க. அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் செய்து தரவுமரு வைதேகி பிரியலுற்று தளர் வீதி சடாவி வைகுந்த தேத்தி வனமரு கவிரசல் காதல் கொண்டு வாலியை கொண்டு இலங்கை நகரி கோமார் சிற்ற கடலவோ என்று திருமஞ்சனம் பண்ணுறார். திருப்பாணர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து வருவார் வந்து ஸ்ரீரங்க நாணத்தோட பாடமாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருப்பார். ஆனால் அரங்கனிடமே ஈடுபட்டவர். அவர் என்ன பண்ணுவார், உந்த உள்ளத்தலா என்ற பாசுரத்தில் அன்று நேர்ந்த நிசாஜரர் கவர்ந்த வெண்கனை காகுத்தன் என்று ராமனையும் அப்புறம் கொண்டல் வண்ணனை கோலனாய் வெண்ணை உண்டவாயின் என்று உள்ளன் கவர்ந்தானே என்று கிட்டனி பாடுறார். தொண்டரடி படிவார் பார்க்கும். அவர் வந்து ரங்கநாதத்தோட பாக்கி யார்ட்டையும் போகவே மாட்டார், எந்த தெய்வத்தையும் பாடமாட்டார். ஆனால் கிட்டனே ராமனை விட முடியாது அவரால். அவர் என்ன சொல்கிறார், புரையரிமாக என்ற பாசுரத்திலே தலையறுப்பு முன்று சாகேன் சத்தியம் கேள்வி நையா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனா என்று ராமனையும் மற்றும் ஓர் தெய்வம் உண்டே என்ற சுவாசுரத்திலே அவனல்லால் தெய்வமில்லை கட்டினம்மை தேய்ந்த கழிநிலை பணிமின்னிலே என்று கண்ணனை போற்றுகின்றார். இப்படி இருக்கக்கூடிய பகவானே ராமனையும் கிருஷ்ணனையும் வந்து வேதாந்த தேசியை கொண்டாடுற வேதாந்த தேசிய தயாசதகத்தை சொல்லிட்டு நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேல குப்ஜாச்சா விஜயோ மல்யகிருதி என்று ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்ந்த மாதிரி கொண்டாடுறார். தமிழ் பிரபந்தம் என்ன பண்ணுறார், அவர் தேசிக பிரபந்தன்னு அருமையான பிரபந்தத்திலே ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்ந்து கொண்டாடுறார். உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழித்தனை உயர்த்த கணையால் அத்திரவரக்கன்முடி பத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன். இது ராமாவதாரம். மத்துரு மிகுத்ததையன் மொய்த்தவனை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்தனை

அத்தியகிரி பத்திரவீர தொத்தரவகுணி அத்தீரிய என்று கிருஷ்ணனை கொண்டாடுறார். புரந்தரதாசன் என்ன பண்ணுறார், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரைங்கிற புரந்தரதாசன். அதே மாதிரி ஒவ்வொரு மகான்களும் ராமனையும் கிருஷ்ணனையும் விட முடியல, விட முடியாமல் கிருஷ்ணனை வந்து சங்கீத ரூபமாக பார்க்குறார். பெரியாழ்வார் ரொம்ப மிகவும் தரிசிக்கலாம், தன்னை தாயாக மாற்றிக்கொண்டு கண்ணனை சாப்பிட கூப்பிடுறான். அப்போ அவன் நடந்து வந்து வரைச்சு அவன் திருவாபரணம் பக்கவாத்தியமாசிய நடக்கிறத கானமாக காதிலே ஒலிக்கிறது. ஓட ஓட கிங்கிணிகள் ஒலிப்ப ஆடி ஆடி அசைந்து வரும் நடையே இசையாக இனிக்கின்றதே. ராமன் என்ன பண்ணுறார், இந்த இரண்டு அவதாரத்திலையும் வந்து ராமனே ராகம் கண்ணனே கானம் என்று நம்ம பார்க்க போகிறோம் பின்னால் சத்குரு தியாகராஜன் மூலமாக. ஆனால் இந்த ரெண்டு அவதாரத்திலும் பலவித ரசங்களை அனுபவிக்கப் போகின்றோம். கருணாரசம், தேசிகன் பேசிச்சே கருணா காகுஸ்த ஹேலாகலின் என்று விசேஷமாக கொண்டாடுறார். அவன் அவதாரத்தின் போது, ராமனுடைய அவதாரத்தின் போது கோசலி நாடு எப்படி இருந்ததுனாக்க, மஞ்சுளாவிடும் சரையுனதி தீர கோசலை நீருணை

இப்படி விளங்கிய தசரதன் மைந்தனுக்கு வசிட்டர் நாமதேயம் குருச்சக்கரே ஜெகத் பிரபந்தங்களும் என்கின்றார். அந்த ராமருசியில் ஈடுபட்ட மகனியர்கள் எப்படியெல்லாம் சொல்லி ஆனந்தப்படுறார். முதலிலே திருமங்கேழ்வாற்ற போவோம். மூவரில் முதல்வராய ஒருவனை உலக உண்ட கோவினை குழந்தை மேய குருமணி திறனை இன்பப் பாவினை பச்சை தேனை பாலினை அன் கண்ணலை அமரர் சென்னிப்பூவை இப்படியெல்லாம் கொண்டாடுறார். அடுத்த வந்து யார் பார்க்குறன்னாக்க இந்த ரசானுபவத்தை பத்ராஜன் ராமதாசர் பார்க்குறார்.

அயோத்தியில கருணாரசம் பிரியத்து கோகுலத்தில் ஆனந்த குதூகர ரசம் பொங்கி வழியிறது. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதி தூவிட கண்ணன் முற்றம் கலந்தரராயிற்றே. என்ன பண்ணுவா? ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்வரே கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடையே. ஸ்ரீ நாராயணனே ராமனாக ஆயுர்பாவம் செஞ்சு ரிஷிகள் பார்க்க மாட்டாளா? ஒவ்வொரும் கூட்டமாக வந்து கூட்டமாக வந்து கொஞ்சரா கையில் தர்ப்பக்கட்டு தாடி மீசை இதோட கொஞ்சரா. ராமன் டயர்டாக போயிடுறான், டயர்டாக போனால் தூக்கம் வருவோம் வராதா? அவனை யார் தாராட்டி பாராட்டுறான்னாக்க குலசேகர் ஆழ்வார். மண்ணு புகழ் கோசரதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தா செம்பொன்சீர் கன்னினன் மாமதில் புடைசோர் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. திருமலைக்கு போகிறார் சத்குரு தியாகராஜ சுவாமிகள். அங்கே போன உடனே அங்கே பார்க்குறார், கூட்டத்தை பார்க்குறார், பயங்கரமான கூட்டம். உடனே நினைக்கிறார், எம்பெருமானே நீதானே ராமனாக வந்தாய், அந்த பெருமானை பார்த்த உடனே

கேட்கிறார், உனக்கு 1.5 மணி வரையும் ராத்திரி வந்து அத்தஜாம பூஜை நடக்கிறது, அதுக்கப்புறம் காலம்பரை வந்து உடனே வந்து சுப்பிரபாதம் 3 மணிக்கு பண்ணிடுறா. ஆனால் அவனுக்கு தூங்க முடியுமா? தூங்க முடியாதே. ஆனால் என்ன பண்ணு, ஒத்தனவே வராத ஒரு இடம் இருக்குது, ஏழை குடிசை இருக்குது, அந்த ஏழை குடிசைக்குள்ளே தியாகராஜன் இருக்கான். இந்த தியாகராஜனுடைய மனசுக்குள்ளே நீ வந்து நிம்மதியாக படுத்து விட்டாக்க உன்னை ஒத்துழை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கச்சே நீ மட்டுக்கு இஷ்டத்துக்கு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு கீர்த்தனை அவர் கூப்பிடுற ராமனை, படலி கதீர பஞ்ச

இப்ப கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்துல கண்ணனை கோபிகைகள் மாத்தி மாத்தி எடுத்துட்டு கொஞ்சம் விளையாடி அப்பப்பா கண்ணனுக்கு ஒரே டயர்ட். அதனால என்ன பண்றான், அப்படியே அசந்து போய் படுத்துருக்கான். இதை பார்க்கிறார் பிரம்மதேவன். பிரம்மதேவன், ஆஹாஹா, அந்த பரம்பொருள் இங்கே வந்து படுத்துக்கிறதுக்கு இடம்பெல்லாம் திண்டாடி கிடக்கிறதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, ஒரு அழகான தொட்டில் கொண்டு வர்றார். சாதாரண தொட்டிலா, மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன்.

எம்பெருமான் ராத்திரி நன்னா தூங்கியாச்சு, ஆனால் காலம்பரம் எழுந்திருக்கலையே. அவன் சாதாரணமானவனா? சுப்பிரபாதம் சொல்லி நான் எழுப்பணும். முதல்ல மூணு பேர் சுப்பிரபாதம் சொல்கிறான், விஸ்வாமித்திரர், விஷ்ணு சித்தர், துளசி பிரித்தர். விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அடுத்தது வந்து விட்டு சித்தர், அப்பம் அம்மம் உண்ட துயிலழாயே தொண்டரடி பொடியாழ்வர். என்ன பண்ணுறார்? கதிரவங்குணது ஜெய்சிகரம் வந்தனைந்தான் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ராமனை யாருமே எழுப்பலையா? யார் எழுப்பலையா? தியாகராஜ சுவாமிகளும் தூங்க பண்ணியிருக்கார், அவர் தான் எழுப்பணும். போய்க்கிறார் கிட்ட, மனசுக்குள்ளே கையை வச்சுக்கிறார். ராமா, மணி வந்து சாயந்தரம் அஞ்சாயிரத்து எழுந்துருங்கிறார். அவர் எப்படின்னாக்க, இந்த ஐடி கம்பெனிக்கெல்லாம் போன குழந்தைகள்லாம் ராத்திரி முழுக்க ஒர்க் பண்ணிட்டு ரூமில் போய் படுத்துக்கிண்டு டோல் டிஸ்டர்பின்னு எழுதிட்டு போட்டுட்டு உள்ளே படுத்துட்டு இருக்கும், அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருக்கும். அதே மாதிரி ராமர் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே படுத்துன்னுக்கார், தியாகராஜர் மனசில் கை வச்சுக்கிறார்.

எழுந்த உடனே சில குழந்தைகள் ஹான்னு கத்தின்னு எழுந்திருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு மலர்ந்த முகத்துடனே எழுந்திருக்கான். ஏன்னா அவன் கமலக்கண்ணன் இல்லையா, புண்டரீக ஆச்சே. புண்டரீக எப்போ வந்து மலரும்னாக்க, காலம்பல சூரியன் உதயமானவனே அதை பார்த்து தாமரையெல்லாம் மலரும். அதை மாதிரி ராமனுடைய கண்கள் மலர்கின்றன. தியாகராஜ சுவாமிகள் அவனுடைய அழகிலே மயங்கிறார். கௌசலி என்ன மயங்கி பார்த்த உடனே எப்படி மயங்குறாரோ அதே மாதிரி சத்குரு தியாகராஜர் என்ன பண்ணுறார், ராமா ஆஹா ஆஹா என்ன அழகு என்ன அழகு.

நாம இப்ப குருவாயூர் வருவோம். குருவாயூர் கிட்டந்தான் இருக்கிறான். அங்கே கண்ணனுடைய சன்னதிக்கு எதிரே நாராயண பட்டத்தில் உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்து அந்த நீலமேகவண்ணன் அழகி ரசிச்சுட்டு பக்தி பெருக்கலே ஆனந்தமாக ஆனந்த பாஷ்பம் கண்களிலே பெருக ஒரு ஆனந்தமான நாராயணத்தில் ஒரு ஸ்லோகத்தை இது பண்றார். ஹிருத்யம் பூர்ணானுகம் பார்ணவ மிருதுலகரி சஞ்சல ப்ரூவிலாசைகி ஆ நீலஸ்னிக்த பட்மாவளி பலிலதிதம்

కారుణ్యాలోకలీలా శిశిరిత భువనం క్షిభ్యతాం మయ్యనాథే. హే గురువాయూరప్ప కృష్ణ, கிருபா சமுத்திரமான உன் கண்களிலே இமைகள் அசையும் பொழுது கருணை அலை வீசி வழிகின்றது. அந்த அமுதத்துளி ஒன்று மதுரமய கடைக்கன் பார்வையோடு என் மீது விழச் செய்ய வேணும் செய்வாயா கண்ணா அப்படின்னு விசேஷமா கொண்டாடுறான். ஆகா, மோகல புண்ணியில கண்ணனை அப்படி இது பண்ற. உடனே வந்து குழந்தைய பார்க்கிறார், பார்த்த உடனே முகத்துல பசிக்களை சொட்டுறது. குழந்தைக்கு வந்து பார்க்கடலில் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீராமனுக்கு பசிக்குமா பசிக்காதா? பசிக்கும். அடாடா ராம, உனக்கு பசிக்கிறதா? இதோ வந்துட்டேன். சத்குரு தியாகராஜ் என்னென்ன சமர்ப்பிக்கின்றார் ராமனுக்கு? ஹே ரகுகுல திலகா, நான் சமர்ப்பிக்க போகும் பால் ஷட்ரச அன்னங்கள் சீதாதேவி கரம் பற்றதை போல் புனிதமானவை. நீ மாத்திரம் தனியாக வர வேண்டாம், நீ உன் சோதரர்கள் சீதாதேவி படைசூழ வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்

வசதியாக தான் இருந்திருக்கு, கவலைப்படாதீங்கோ, பக்கத்து பக்கத்தில் இருக்கு. கோகுலத்தில் என்ன நடக்கின்றது? யசோதை தரணும்னு அவசியமே கிடையாது, தானே போய் எடுத்து சொல்லி சாப்பிட்டுருவான். யசோதையாக மாறிய பெரியாழ்வார் என்ன பண்ணுறார், இந்த அனுபவத்தை நம்மளோடு பகிர்ந்துக்கிறார். கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி குடத்தை சாய்த்து பருகுகின்றான். கண்ணல் லட்டு சீடை காரலின் உரை உருண்டை கரத்திலிட்டு ஒரு கோபிக்கு என்ன பண்ணுறா, என் அகமென்று நான் வைத்து போந்தேன், உன் மகன் உள்ளே புகுந்து வெண்ணையும் விழுங்கி வெறுங்கலத்தை வைத்து போனான். ஒரே ரிப்போர்ட். ஒரு பக்தர் என்ன பண்ணுறார், இப்படிலாம் சொல்லத்தை கேட்டார், திருடன் திருடன், கதிச்சோரம் கிருதச்சோரம் ஹையங்கவியன சோரம் அபிமன் மானச சோரம் என்று எல்லாரும் கண்ணனை திருடன் திருடன் திருடன் சொல்லின்னு இருக்காளே. கிருஷ்ணா, இவா இவெல்லாம் கிடக்கிறா, உனக்கு ஆச்சரியமான ஒரு பதார்த்தங்களை வைத்துக்கொண்டு நிறைய பட்சணங்கள் பலகாரங்கள் பழங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கின்றேன், இதெல்லாம் நீ வந்து இஷ்டப்படி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்.

இப்ப கோகுலத்துக்கு வருவோம். எல்லாரும் என்ன மன்னிக்கணும், ஏன்னாக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கேட்டுருக்கிறவாள் அயோத்திக்கு கூப்பிடுறேன், உடனே கோகுலத்துக்கு கூப்பிடுறேன். ஆனால் ரெண்டு சவுத் இந்த சவுத் இந்தியாவில் நார்த்

கோகுலாஷ்டமியில என்ன பண்றார்? ரெண்டு மாமி ஒத்தர ஒத்தர பார்த்துடா, உங்க ஆத்திரி எத்தனை பக்ஷணம் பண்றீ கிருஷ்ணனுக்குன்னு. எங்க ஆத்திரி 24ன்னா, இன்னொரு மாமி சொல்றா எங்க ஆத்திரி 32 டைம் பண்றேன்னா. ஆனா சீராவை நோய்க்கு என்ன பண்றோம், ஒரு பானகம் நீர்மோர் வடப்பருப்பு ஒரு வெள்ளி பிஞ்சு இதை வைக்கிறோம். ஆனா என்ன ஆறுதுன்னாக்க, இத்தனை பக்ஷணத்தையும் சாப்பிட்டு விட்டு வெண்ணையும் சாப்பிட்டு விட்டு தயிரையும் சாப்பிட்டு விட்டு எல்லாம் பண்ணிட்டு கிட்டன் அங்கங்கே ஓடிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த வடப்பருப்பு பானகம் வெள்ளி பிஞ்சு சாப்பிட்டவனுக்கு போய் அவனை போய் சாப்பாட்டு ராமனுங்கிறான். ஏன்னா ஒரு ஆத்தனை என்ன பண்ணுறா, வேப்பலை கட்டி வேப்பலை கட்டின்னு சொல்லிட்டு இடிச்சுட்டு இருக்கான். என்னன்னாக்கா நார்த்தலை நார்த்தலை போட்டுட்டு இடிச்சுட்டு கொண்டு வந்து வச்ச உடனே பாக்கி பேர்லாம் கேட்குற வேப்பலை கட்டியாங்கிறான். இடிபடுறதுனா நார்த்தலை பேர் வாங்குறது வேப்பர். அயோத்திக்கு வருவோம். இப்ப ராமன் பெரியவனாக மாறி குருகுல வாசம் செய்து யாக சம்ரக்ஷணம் செய்ய விஸ்வாமித்திரோட லக்ஷ்மணன் பின்தொடர அரண்யன் சென்று அப்புறம் மிதிலை சென்று சிவதனுசியை ஒடித்து சீதையை கரம் பிடிக்கின்றான். ஜனகர் என்ன பண்றார், ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஏன்னா ஒரு சீதை தான் இருக்கான். இங்க தினப்படி வந்து சீதையை நவோ நவோ பகுதி ஜாயமானகா என்று இருக்கக்கூடிய பெருமாள் அதுமாதிரி சீதை. நம்ம சத்குரு என்ன பண்ணுறார், தினப்படி திருவாத்திரி ஒரு உஞ்சவர்த்திக்கு போவார். உஞ்சவர்த்திக்கு போனால் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மூட்டை மூட்டை அரிசி கிடச்சிடும், பொருள் எல்லாம் கிடச்சிடும். உடனே அதை வச்சு தானே சாப்பிட்ருக்க மாட்டார். எல்லாரையும் கூப்பிடுவார், பக்தர்களே வாருங்கள் வாருங்கள், எங்கள் ஆத்து வாசலில் பந்தல் போட்டுட்டு சீதா கல்யாணம் பண்ண போனேன், ரெண்டு நாளைக்கு ஒன்று சீதா கல்யாணம் பண்ண போகிறேன் வாங்கோ அப்படிம்பார்.

இப்போ கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்தில் என்ன ஆகுதுனாக்க, ஆக்சுவலாக பாலலீலை தான். 12 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் கிருஷ்ணன், அங்கேயிருந்து கிளம்பிடுறார். கிளம்பி போய் சும்மா இல்லாமல் 16008 கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு கூட யசோதையோ தேவியோ கூப்பிடவே இல்லை. அதனால் வந்து யசோதை ஒரு நாள் கிருஷ்ணனை பார்த்துட்டு கேட்குறா, நீ 16008 கல்யாணம் பண்ணிட்டியே, ஒன்றுக்கு கூட என்னை கூப்பிடலையே அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், கவலைப்படாதே, உனக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி உன்னை வந்து அதில் எனக்கு தாயாக உன்னை மறுபடியும் அங்கே வரும்படியாக பண்ணி உன்னுடைய காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன், மாலையும் கழுத்துவா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த சீனிவாச கல்யாணம். ஆனால் நாராயண தீர்த்தம் சும்மா இருப்பாரா? உடனே கிருஷ்ணன் கூப்பிடுறார், கிருஷ்ணா இங்கே வாடா, உனக்கு ஒரு கல்யாணம் இல்லை, அஷ்டமகிழியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறார்.

இவ்வளவு விசேஷமா நடந்து கல்யாணம் நடந்ததுக்குச்சே பெரியாழ்வார் பாக்குற. பெரியாழ்வார் வந்து தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாளை வந்து கல்யாணம் பண்ணா விடுவாரா? பெரியாழ்வார்னு ஏண்டா அவருக்கு பேர் வந்ததுனாக்க, சூடி கொடுத்த ஆண்டாளை திருவரங்கனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரோ இல்லையோ? தேசிகன் கோதா ஸ்துதியில் அழகாக விவரணம் பண்ணுகிறார்,

அவருக்கு வந்து பெரியாழ்வாரம் என்ற பேரே வந்ததுனாக்க நிறையா பாசுரங்கள் பாடினதுனால இவரோட பாசுரங்கள் ஆழ்வார்கள் பாடியிருக்கா. ஆனால் யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா, சூடி கொடுத்து சுடற்கொடி பாடி கொடுத்த பைங்கிலியாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டாளை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் இல்லையோ, ஆண்டாளை முன்னால் நிற்க வைக்கிறா, ரங்கம்மனால் முன்னால் நிற்க வச்சுருக்கா.

அப்புறம் ராமனும் கிருஷ்ணனும் நிறைய வீர செயல்கள் புரிஞ்சிருக்கா, வீரரசத்தை கொஞ்சம் அனுபவிச்சோம். ராமனுடைய வீரத்தை பல பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். முதல்ல தாடகை வதம், விராத வதம், கரதூஷண வதம், வாலி வதம். இப்படி ராவணனை ஜெயிக்க அணை கட்டி லங்கை சென்று ராவணின் மந்திரிகளை கொன்று அவன் மூலபலத்தை பஞ்சாக தீயில் செய்து அதை வேதாந்த தேசியின் விசேஷமாக கொண்டாடுறான். அகிருத சரவண சரவண கரண வைலக்ஷ கூடிதாட்ச பகுவர கோபலாத்தியக்ஷ பக்ஷ கவாட பாடன படிவ சாட்டோப கோபாவலே த. ராமாயணத்துக்கு பேர் என்னென்னா சரணாகதி சாஸ்திரம் சொல்கிற வழக்கம். ஆனால் ராமனுக்கு வந்து ரெண்டு ஸ்தோத்திரங்கள் வீ

ரசமான இருக்கு ஸ்தோத்திரங்களை வேதாந்த தேசிகன் சொல்கிறார். ஏன்னா வேதாந்த தேசிகரைக்கடி ஏன் கொண்டு இங்கே மென்ஷன் பண்ணேன்னாக்க, அவருடைய 751வது சம்பத்சரத்தில் நம்ம இருந்துட்டுருக்கோம். அப்பேற்பட்ட மகானுடைய பேரை சொன்னாக்க நமக்கு புண்ணியந்தான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழிதரும் புகுதருமான் நின்றரும் தீனி தூசாகம் செப்பேரோ ரொம்பவா என்று ஆண்டால் சொல்லியிருக்காரோ இல்லையோ. மகான்கள் பேரை சொன்னால் நமக்கு வந்து மனமும் வந்து புனிதமாகும், மூளை மூளையில் இருக்கக்கூடிய அந்த இதுவும் புனிதமாகும். ராமாயணம் சரணாக

எப்படி இந்த வேதாந்தேசியின் ஸ்தோத்திரங்கள்லாம் சத்குரு தியாகராஜருடைய காலில் விழுந்துனாக்க, சத்குரு தியாகராஜர் வந்து எங்கூர் கல்யாணபுரத்துக்கு பக்கம் அக்கறையில் வந்து திருவியாத்தில் இருக்கார். அவர் உஞ்சவர்த்தி காலத்திலே சில நாட்கள் வந்து அந்த வீதி வழியாக வந்து இருப்பார். வீதி வழியாக வந்து இருக்கச்சே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் விதேசியர்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ரகுவீர கத்தி சொல்லிட்டு இருப்பான், ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதி தனிக்கல நிர்ஜித நிர்தாரித நிரவதிகமாத்யா தசவதன தமித தெய்வத பரிஷத பெத்திய தாசரதி பாவா தினகர குல கமல திவாகர திவிஷதிபதி அன சகசரண சதுர சதர்வச கோசுதா குமாரபாவ கஞ்சிகித காரண கார. இதெல்லாம் கேட்பார். வெத்த குழம்பையும் துவையிலையும் சாட்டு போட்டு ஒல்லியாக இருக்கக்கூடிய உடம்புல சக்தியே இருக்காது, ஆனால் தெய்வ பல உடம்பத்தில் இருக்குது. யாருக்கு? சத்குரு தியாகராஜருக்கு. அவர் வந்து வீரரசத்தை வந்து தன்னுடைய ஒரு கீர்த்தனை சொல்கிறார், சர சர சமய

இன்னொரு அழகான கீர்த்தனை. வானரங்கள்லாம் அணை கட்டினாலும் கல்லை போட்டு அணை கட்டுறது, கல் வந்து முதக்கிறதோ இல்லையோ, ஒரு அலை கட்டினா அப்படி அப்படி இப்படி அண்ணன் போயிடும். ஆனால் என்ன பண்ணுறார், அங்கே வந்து ஸ்ரீராமன் வந்து தன்னுடைய சரங்களாலே அணை கட்டுறார், ரெண்டு பக்கம் பாடுற மாதிரி போட்டு அணையை கட்டுறார். அதை வந்து தன்னுடைய ஒரு கீர்த்தனத்தில் வந்து சத்குரு தியாகராஜ சொல்கிறார்,

கிருஷ்ணாவதாரத்துக்கு வருவோம். கிருஷ்ணாவதாரத்தில் பல இடங்களையும் வீரரசம் பார்க்கலாம். சகடாசுரனை ஆரம்பித்து ஒரு ஒரு அசுரனாக கொள்கிறார், ஒவ்வொரு அசுரனாக துவம்சம் பண்ணுறார். ஆனால் பெரியாழ்வாரையும் நாராயணபட்டத்திலையும் கவர்ந்து சபாஷ் போட செய்த ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு வீரரசம் என்னன்னாக்க, காளியனுடைய கர்வபங்கம். அதில் வந்து என்ன பண்ணுறார், காளியனை கொல்லலை, அவனுக்கு வந்து மன்னிப்பு வந்து வேறு சமுத்திரத்துக்கு போய் நீ போடா, இங்கே தொந்தரவு பண்ணாதுன்னு அனுப்பிச்சுடுறேன். அதை அப்படியே பெரியாழ்வார் தன்னுடைய ஒரு இதில் சொல்கிறார்.

இப்போ நாராயண பட்டத்திலே அவர் நாட்டிய மாடினேரோலையும் அந்த பிரசத்தை வச்சுக்கிண்டு அந்த சொல்ல வச்சுக்கிண்டு நாராயண பட்டத்தில் என்ன பண்ணுறார், நாராயணியத்தில் ஒரு விசேஷமான ரெண்டு ஒரு ஒரு பதிகமே பாடுறார், ஒரு ரெண்டு ஸ்லோகம் பாடுறேன்.

அடுத்து ஹாஸ்யரசம். தண்டகாரணத்திலே ராமனும் சீதையும் ரெண்டு பேரும் தனியாக உட்காக்கக்கூடிய ஒரு நிலைமை. எப்படின்னாக்க, லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் போய் ஜலம் எடுத்து நிறுத்தமாக போயிட்டான். போயிட்டு வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. உடனே சீதை சொல்கிறா, லக்ஷ்மணன் வரத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் போல் இருக்கே, எனக்கு பசி தாங்கலையே, அதனால் வந்து எனக்கு போய் சமைக்கிறதுக்கு என்னால் முடியாது, நான் ராஜகுமாரி, உங்களுக்கு தான் சகல கல்வியின் சகல கலா வல்லபராச்சே, நீங்கள் போய் எனக்கு வந்து ஒரு டிஃபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அதுக்கென்ன ஏதோ போய் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் உள்ளுக்குள்ளே போகிறேன். போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கேருந்து வரேன், ஒரு தட்டில் ஒரு பாக்கு தட்டில் வச்சு அங்கே எடுத்துன்னு வந்தோடனே சீத்தட்டை கொண்டா வச்ச உடனே சீத்தை வந்து அது பார்க்குற பார்த்தோடனே வெளியில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்துட்டு உடனே கொஞ்சம் விண்டு வாயில் போட்டுக்கிச்சே மூஞ்சி இப்படி சுழிக்கிறான். சுழித்த உடனே ராமர் கேட்குறார், மூஞ்சி சுழிக்கிறையே, என்னுடைய காரியம் இல்லை, நான் நல்லா தான் வந்து இந்த சக்கரவர்த்தி சுட்டேன், ஆனால் இந்த அயோக்கிரி அக்னி என்ன பண்ணுறான், கொஞ்சம் அதிகமாக எரிஞ்சு போட்டான்னா அந்த இடம் கருகி போச்சான் அப்படி சொல்கிறார். இப்போ கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்திலே கண்ணனுடைய குறும்புக்கு ஹாசியத்துக்கும் குறைவே இல்லை. ஒரு நாள் இருக்கா ஒரு கோபியர் வீட்டுக்கு போய் வெண்ணெய் திட்டத்துக்காக போகிறான். போன உடனே அங்கே என்ன இருந்ததுன்னாக்க, இவன் வரத்துக்கு தெரிய வராங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் வந்து வெண்ணெய் திருடுறாங்கிறதுக்காக என்ன பண்ணுறா, கோபிகள்லாம் என்ன பண்ணுறான், உசரமான ஒரு உரியில அந்த வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் மேலே வச்சு கட்டி விட்டு அதில் ஒரு மணி வேறு தொங்க விட்டுருக்கான். மணி எதுக்கு தொங்க விட்டுருக்கான்னாக்க, கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் கிண்ணத்தை எடுக்க வந்தால் திடீர்னு மணி அடிக்கும், மணி அடித்த உடனே ஓடி வந்து நம்ம பிடிச்சுன்னுருவோம், பிடிச்சின்னு வந்து யசோதையிட்ட கொண்டா ஒன்று பையன் திருடுறாம்பான்னு சொல்லலான்ட்டு ரிப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மாதிரி மணி கட்டியிருக்கான். அது என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிற ஸ்டூல் அது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பையன்களை நெருக்க வச்சு அது மேலே இது பண்ணுறான். அங்கே போனோட மணி கட்டியிருக்கு. மணி கட்டின உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், மணியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எதுக்கு ஒன்று கட்டியிருக்கான்னா கிருஷ்ணன் கேட்குறான். மணிட்டேன், நீ வந்தாக்க திருடை சேர்ந்து மணி நான் அடிக்கணும், அதனால் வந்து கோபிகளை வந்து பிடிச்சிக்கணுங்கிறதுக்கு கட்டிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், நான் வந்து கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிட போகிறேன், அந்த நேரத்தில் நீ மட்டும் என்னை அடிச்சுட்டு என்னை மாட்டி விட்றாதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்து என்ன பண்ணுறான், இந்த மணிட்டு சொன்னால் மணி சரிங்கிறது அடிக்கலைங்கிறது. உடனே என்ன பண்ணால், கிருஷ்ணன் வந்து ஒரு உண்டை வாயில் வெண்ணெய் எடுத்து போட்ட உடனே இந்த மணி கண கண கணக்கு அடிச்சுது. உடனே கிருஷ்ணன் கேட்குறான், என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி அடிக்க மாட்டேன்னுட்டு இப்போ மணி அடிக்கிறியே அப்படின்னு சொன்னோடனே மணி சொல்கிறது, கிருஷ்ணா நீ ஏன் ரூலை மாத்திரியே, என்னன்னாக்க உனக்கு நைவேத்தியம் பண்ணும்பொழுது என்னுடைய தொழில்னு மணி அடிக்கணும் தானேயா, அதனால தான் அடித்தேன்னாக்க. அதனால் மணி அடிக்காமல் இருக்கிறது என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து இந்த நாக்கு ஆடாமல் இருக்கிறதா சம்திங் உள்ளுக்குள்ளே அமைச்சிடும். அப்போவே ரஞ்சத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். பீட்டே பீடனி சென்ன பாலகளே திட்டன் சகோபாலகாந்திரஸ்திக்தம் துக்தம் அபகண் அபான் அபகிருத்த ஆச்சாரிய கண்டாரவம். உடனே என்ன பண்றா, சத்தம் கேட்ட உடனே அங்கேருந்து கோபிக்கே வரா, பாதி வாயில போட்டு குழம்பா வச்சுட்டு இருக்கான். குழம்பா வச்சுட்ட உடனே கிருஷ்ணன் வந்து அவன் கோபி வரத்தை பார்த்துட்டு என்ன பண்றான், குழம்பா இருக்கிற கொஞ்சம் வெண்ணையும் தயிரும் பாலும் இருக்கொள்ள குழம்பு, அதை என்ன பண்றான், உடனே கோபிகள் மூஞ்சில் பூன்னு தூப்புறான், தூண்டு உடனே தப்பிச்சு போடுறான். அவன் முகத்தில் உழுந்து தப்பிக்கின்றான்.

ஒன்றா ஒன்றா மூஞ்சலாம் அப்படியே துடைக்காமல் அப்படியே வழியே வழியே வழிஞ்சுட்டுருக்கு. இந்த கோபிக்கு என்ன பண்ணுறா, நேராக யசோதை கிட்ட வரா. யசோதே யசோதே, உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நேராக போய் உரியல் இருக்க வெண்ணையும் தயிரையும் சாட்டான். சாட்டத்தோடு இல்லை.

அது என்னுடைய மூஞ்சியில் அவர் ஊஞ்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே வெளில உள்ளுக்குள்ளேருந்து யசோதி அங்கேருந்து வந்த உடனே, ஏண்டி பைத்தியகாரி, சந்தனத்துக்கு யாராக மூஞ்சியில் தடவி பாடாடி அப்படின்னு. இதனுடைய கிருஷ்ணனுடைய லீலை அந்த அந்த மயிரும் தைரியம் கோதையும் சந்தனமாக மாற்றிட்டாராம் அவர். அப்புறம் கொஞ்சம் வருத்தரசம் அயோத்தியில் என்ன நிலைமைனாக்க, கைகேயி சொல் கேட்டு ராவன் காட்டுக்கு அனுபவிட்டு தசரதன் புலங்கள் என்று குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள் பண்ணுறார். தசரதன் சொல்கிறார், ராமா உன்னை காட்டுக்கு அனுப்பி பாவினான் வெயிலே அறியாத நீ காட்டில் மழை வெயில் பனி என்று என்ன கட்டப்படுறியோ, காட்டிலே நடக்கும் பொழுது கரடு முரடான கல் ஈட்டி போல முள் காலெல்லாம் எப்படியெல்லாம் குத்தித்தோ, சப்ரபஞ்ச கட்டிலில படுத்து உறங்கும் நீ மரக்கட்டையும் கல்கட்டியும் கையின் தலையிலே வச்சுக்கொண்டு தூங்கினியோ, மரத்தடியிலே கல்லையும் மண்ணாங்கட்டியும் வைத்து கொண்டு எப்படித்தான் தூங்கினியோ, பசி தாகம் உன்னை எப்படியெல்லாம் வாட்டியதோ, இளங்கோவும் சீதையும் எப்பெல்லாம் எப்படியெல்லாம் கட்டப்பட்டோ, நீ தான் கட்டப்பட்டு சரி, இளங்கோவும் சீதையும் கூட வந்தாளே அவளையும் கட்டப்பட்டாளே, அழுது அழுது கண்ணீர் கடையில் முழுகிறான்.

பாவோம். அடுத்து கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்தில் என்னாச்சுன்னாக்க, யசோதை கண்ணனை கட்டப்பட்டு எழுப்பி பால் கொடுத்து நீராட்டி அழகு செய்து அவன் அழகை விளையாட ஆரம்பித்த உடனே, வெண்ணையளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு

கூப்பிடுறாய், அழகான நீராட்டத்தை கூப்பிடுறான். கோபாலர்கள் என்ன பண்றான், வாசல வந்து நிற்கிறான். நின்ன உடனே இவன் என்ன பண்ணிட்ட, அழகெல்லாம் பண்ணி மயில் பீலி வச்சு பூவெல்லாம் சுற்றி அவனுக்கு நல்லா அழகான பாத்திரத்தில் தயிர் சாதம் எல்லாம் பிஞ்சு, அதில் மாவுடு மாவெல்லாம் போட்டு அதெல்லாம் பிஞ்சு ரெடி பண்ணி அவனுக்கு ஊட்டணுங்கிறதா உட்காந்துக்கிச்சு. வாசலில் கோபாலர்கள்லாம் வந்து, கிருஷ்ணா கிருஷ்ணா நம்ம வந்து மாடி மேய்க்க போக வேண்டாம், வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா கூப்பிட்றா. கூட்ட உடனே கிடுகிடுகிடுன்னு என்ன பண்ணுறா, ஒரு பாத்திரத்தை வந்து அப்படியே கட்டி கிருஷ்ணனுடைய தோளில் மாட்டி விட்டு அனுப்பிச்சு விட்றான். இது எப்படி இருக்குன்னாக்க, இந்த காலத்தில் வந்து ப்ரீகேஜியில் குழந்தையை சேர்த்துடுவான். சேர்த்த உடனே என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து அடுக்கு பண்ணி பண்ணி காலில் பூட்ஸ் போட்டு இது பண்ணி சாப்பாடெல்லாம் கட்டி இது பண்ணிட்டு இருக்கச்சே, வாசல் என்ன பண்ணுவான், ஸ்கூல் வேன் வந்து ஒரு தடவை அடிக்க மாட்டான், பத்து தடவை ஹாரன் அடிச்சிடுவோம், விடு விடு விடுன்னு அடித்து கொண்டு போய் அங்கே கொண்ட அந்த கூட்டத்தோட கூட்டம் ஏற்றி விட்டு அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து அழுவா. இதை மாதிரி இந்த குழந்தை வந்து வரும் இதை மாதிரி பண்ணிட்டேனே எப்படின்னாக்க, கிருஷ்ணன் வந்து அந்த காலத்தில் எப்படி கட்டப்பட்டானோ அதே மாதிரி கட்டப்படுறேன் அப்படிங்க.

உனக்கு அழகெல்லாம் பண்ணிவிட்டு ஆனிரை மேய்க்க நீ போதிய அருமருந்தாவதறியாய். கானகமெல்லாம் திரிந்து கரிய திருமேனி வாழ பானையில் பாலை பருகி பற்றாரெல்லாம் சிரிக்க தேனில் பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் மல்லிகைப்பூ சூட்டவாராய் தமனம் சூட்டவாராய் என்று பலவிதமான புஷ்பங்களாக சொல்லிட்டு இது பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவ எல்லாம்.

ஃபீலெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு போவேன் எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்பேன், அப்புறம் இந்த வீட்டுக்கு போவேன் எனக்கு நல்லா இருக்கான்னு இப்படி ஓடி ஓடி விளையாடுவேன். அப்படியெல்லாம் உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு வருத்தப்படுறாரு. அடுத்த வந்து பாக்கியரசம். பாக்கியரசத்தை பார்த்தாக்க ராமர் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சேம்பரில் வந்து கௌசல்யம் தசரதன் உட்கார்ந்துருக்கேன். அப்போ ராமர் அங்கேருந்து வருகிறார். ராமர் வந்த உடனே அதை பார்க்குறார் தசரதன், கௌசலை பார்க்குறார். கௌசல்யை பார்த்துட்டு குழந்தைய தூக்கி கன்னத்தில் கண்ணாடி கன்னத்தை முத்தப்படுக்கிறார். அதுமாதிரி ராமனை வந்து ஓடி வந்து கட்டிக்கிறார் தசரதன். அப்புறம் கொஞ்ச நாள் கட்டி விட்டு சரி நீ போங்கிறான். உடனே போகிறார். போய் அவருக்கு வந்து பின்னழகை பார்க்குறார், முன்னழகை பார்க்குறார். திருப்பி ராமனை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ராமா வா அப்படின்னு கூப்பிடுறேன். வான்னு கூப்பிட்டா மறுபடியும் ராமன் வரார். மறுபடியும் வந்து சரி போங்கிற இப்படி போய் போய் போய் போய் வா போகு வா வா போகு வா ஓடி வருவா. ஓடி வா வந்து கட்டிப்பா கன்னத்தில் முத்தம் விடுவா. நம்ம பாத்துல இருக்க பேத்திகளாக நான் என்ன பண்ணுவோம்னாக்க தாத்தா கொஞ்சம் நாளி கொஞ்சம் வாட்டர் வேணும்னு கேட்கும். தாத்தா கேட்கும் உடனே ஒரு டம்ளர் கொண்டு வந்து கொடுப்பான். உடனே வந்து இப்போ தீர்த்தம் போகாது இன்னொரு டம்ளர் கொண்டு வாடி அப்படின்னு கேட்டாக்கா போ தாத்தாக்கும். ஆனால் எங்காவது பேத்திகளை அப்படி பண்ணுறது கிடையாது. அதை மாதிரியெல்லாம் வந்து இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் வந்து அஃபெக்ஷன்லாம் இருந்திருக்கு. இது அப்படியே வந்து சத்குரு தியாகராஜன் மனசில் வாங்கிக்கிறார். உன்னை கீர்த்தனை பண்ணுறார்.

ஒரு அற்புத காட்சி. கோகுலத்தில் வந்து அற்புத காட்சி. கண்ணனை குளிப்பாட்டுறதுக்கு தன்னுடைய காலில் ரெண்டு காலில் கழுவிகள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாள், குழந்தைகளை குளிப்பாட்டுறதுக்காக ஒரு உசரமான இடத்துல உட்காந்துப்பா, காலை கிழ நீட்டிப்பான் காலை. அதே மாதிரி யசோதையும் காலை நீட்டிக்கிட்டு கண்ணனை வந்து குப்புரை போட்டுக்கிட்டு எண்ணெய் தெரிச்சுட்டு இருக்காராம். முதல்ல தலைக்கு எண்ணெய் தெரிச்சுப்பான், முதுகுக்கு எண்ணெய் தெரிச்சுப்பா, அப்புறம் திருப்பி போட்டு வாயில் எண்ணெய் தெரிச்சுட்டு கழுவுவான். அப்படி குப்புரை படுத்துன்னு கண்ணன் வந்து என்ன பண்ணுறான், இந்த காலில் போட்டுக்கிச்சு எண்ணெய் வழுக்கும் போலியோ, ஆனால் வழுக்காமல் இருக்கிறதுக்காக கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கானா யசோத காலை. யசோத காலை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்றானா. இது தேவலோகத்திலேருந்து வந்து தேவாதி தேவர்கள் நாரதல் எல்லாரும் அந்த இருந்து பார்க்குறான். வந்த உடனே ஆஹா, யம குபேராதிகள் யாருடைய திருவிடிக்காக இயங்குகிறார்களோ அந்த பரம்பொருள் உன்னுடைய திருவிடியை பிடித்து கொண்டு அம்மா அம்மா என்று சொல்கிறார்களே.

அடுத்து ஆச்சரியரசம், ராமாவதாரத்திலே தெளித்து சத்குரு தியா விஸ்வாமித்திரன் யாக சம்பரக்ஷணம் சென்று யாகம் முடிந்தவுடனே மிதிலையை நோக்கி நடந்தபோது கல்லாயிருந்த அகலிகை மேல் ராமன் சிறுபடிப்பட்டு அவன் மறுபடியும் பெண்ணாகின்றாள். காட்டில வந்து எத்தனையோ ரிஷிகள்லாம் போயின்னு இருக்கா, அவள்லாம் தவசிரேஷ்டர்கள், அவள் சிறுபடிப்பட்டு ஆச்சா ஆகலை, ஆனாக

ஆயிரம் விதமான ரசங்களையே நாம் அனுபவித்தாலும், ஏன்னா ராமனே ராகம் கண்ணனே கானம் என்று நம்ம பேச போகிறோம் இல்லையோ, நம்மையே மறந்துடுறோம் சங்கீதத்தை கேட்கச்சேன். முதல்ல தியாகராஜ சுவாமிகள் ராக வடிவமாக இருக்கக்கூடிய ராமனை கொண்டாடுகிறார். முதல்ல அபிப்பிராயத்தை சொல்கிறேன், ஹே ராமா, நீ நாத வடிவானவன், உன் கோதண்டத்திலே ஏழு மணிகள் சப்தஸ்வரம், கோதண்டம் கனரா நச தேசியம் என்னும் உவகை கொண்ட வில்லின்னான் தாளகதிகள் அம்புகள் பலவித சங்கீதங்கள் முழுக்கும் இன்மை தரும். இப்படிப்பட்ட உன் திவ்யமங்களும் என் உள்ளத்திலே நீங்காவும்

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் கே ஜே சுதாஸ் பி சுசீலா குரல்களில். நாளை நமதே திரைப்படத்திலிருந்து

0: பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல். திரைப்படம் வாழ்க்கை படகு.
1: சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.2°C, இயல்புக்கு 0.9°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.5°C, இயல்புக்கு 2°C கூடுதல். பெய்த மழை அளவு 0.6 mm, பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.7°C, இயல்புக்கு 2.2°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C, இயல்புக்கு 2.5°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை துரலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா அனிதா சோஃபியா மார்கரெட் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம், கரும்பின் இனிப்பும் பயனும் எழுதி வழங்கியவர் வி லீலாவதி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜி இந்துமதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கும் 8:45 திரைகானம், காலை 8:30 சக்தி உலா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம், 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா, மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்கள் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி வித்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பயோ பார்மா சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சிறுதானியங்கள் குறித்து சமையற்கலை வல்லுநர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. தற்காலத்தில் இதிகாசங்களின் அவசியம், உரை வழங்குபவர் சமஸ்கிருதத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் ஆர் குருபிரசாத் அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், நாளை இரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்களுடன் நேர்முகம், வணிக ரீதியான சாகுபடிக்கேற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட் ட்ரெல்லிங் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர்

எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள். 8:15-9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம். இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி முனைவர் வி கீதா அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. 101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 7 மணிக்கு நவசக்தி நாயகியர் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி 3வது பகுதி. வழங்குபவர் சொற்பொழிவாளர் பேராசிரியர் முனைவர் எஸ் சங்கீதா பழனி அவர்கள்.

0: Addressing a press conference at party headquarters in New Delhi today, Union Minister and senior BJP leader Shivraj Singh Chauhan alleged that the Congress is attempting to return to power by discrediting institutions rather than winning the support of the people. The 2026 Nobel Prize in Economics has been awarded to American economists Robert E. Hall and Michael Woodford for developing macroeconomic models that help policymakers stabilize economies during booms and recessions. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.